ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 26 நாள், ஸ்ரீ பரபா வருடம் ஆடி திங்கள் 1 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் மற்றும் இணையவலையிலும் இன்று எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை ராகம் பூபாலம்.

இனி குறளமுதம். அதிகாரம் 2, வான்சிறப்பு குறளின் 4. குறள் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குகின்ற கால். பொருள் மழை என்னும் வளம் குறையும்போது உழவர்கள் ஏரினால் உழுதலை செய்யமாட்டார்கள். குறளமுதம் கேட்டீர்கள்.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். காலை 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிசில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். 7:50 உணவே உன்னதம், 7 முதல் 12 வயதான இடைநிலை பள்ளி பருவ குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறை குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுரேஷ் பாபு அவருடன் நேர்முகம். காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரத நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் நேர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். இன்றைய தலைப்பு நல்ல வார்த்தையின் சக்தி. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பற்றிய தகவல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமணி நேரம் நிகழ்ச்சியில் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் இறைவனும் மனிதனும் தமிழுரை, தொடர்ந்து இளையராஜா அவர்களின் விவேக சூடாமணி என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம். 2:55 வண

0: அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பலன் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகள் வினாடி வினா நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு நான் யார். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்கள், 6:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கமலு படுகமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் தேயிலை நீக்குழிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி குமார் அவருடன் நேர்முகத்தில் முதல் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் படி நேர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:12 செய்தி சுடை, 9:30 திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்கள் பாட்டு, எம் சந்திரசேகரன் அவர்களின் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடுவார் திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by V.C. Pramod. Prime Minister Narendra Modi will visit Haryana, Chandigarh and Punjab today. During his visit to Haryana, the Prime Minister will flag off India's first hydrogen train between Jind and Sonipat at Jind railway station. He will also lay the foundation stone and dedicate to the nation various development projects worth around 14,700 crore rupees at the Eklavya Stadium in Jind and address the gathering on the occasion. Our correspondent reports that the launch of the first hydrogen-powered train marks an important step towards the adoption of clean and sustainable mobility in the railway sector.
2: India has set a new global benchmark with this project. While countries like Germany and China usually run 2 or 3 coach hydrogen trains, India has developed a 10 coach formation. It is designed to carry nearly 2,600 passengers, which is the highest capacity among compared hydrogen trains globally. This hydrogen train is powered by a 3,200 horsepower propulsion system, making it one of the most powerful hydrogen powered train sets in operation. The train is powered by hydrogen fuel cell technology, which converts hydrogen into electricity to propel the train. The process produces only water vapor as a byproduct, resulting in zero carbon emissions during operation. Anand Kumar, Akashvani News, Jind.
1: From Jind, the Prime Minister will travel to Chandigarh and then visit Jalandhar in Punjab to lay the foundation stone and inaugurate multiple development projects. Prime Minister Modi will inaugurate 6 redeveloped Amrit railway stations in Keralam through video conferencing today, along with 75 other Amrit stations across the country. The 6 stations in Keralam are expected to significantly enhance railway infrastructure and passenger amenities across the state. Ahead of the monsoon session of Parliament beginning on 20th July, the BJP-led NDA is set to finalise its floor strategy at a meeting of senior alliance ministers chaired by Defence Minister Rajnath Singh today. The meeting is likely to focus on the NDA's legislative agenda, coordination among alliance partners and a unified strategy to counter the opposition during the session. Union Home Minister Amit Shah will be on a 3-day visit to West Bengal beginning today. Sources said that during the visit, he will participate in programs focused on border security, governance, law and order and development. Tomorrow, Mr. Shah will visit the Jumagarh border outpost in Siliguri and interact with BSF personnel at the 18th Battalion border outpost. The National Testing Agency has declared results of NEET UG 2026 re-exam. Over 11 lakh candidates have qualified for admission to undergraduate medical, dental, Ayush and allied programs. Scorecards of all candidates are available on the official website neet.nta.nic.in. NTA said that the result has been declared in time so that the medical admission and counselling calendar for candidates stays on track. Prime Minister Narendra Modi held a conversation with the Amir of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani.

0: எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
1: எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர். வாழிய பாரத மணித்திருநாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றவாறு நம் கவிதை சூரியன் பாரதி நாட்டின் சிறப்புகளை நாட்டுப்பற்றும் தேசபக்தியும் மேலோங்க படைத்துள்ளான். இத்தகு நாட்டுக்கு அடிப்படை குடும்பங்களால் உருவாக்கப்படும் வீடுகளே. ஒரு வீட்டை சார்ந்த உறுப்பினர்கள் தங்களது வீட்டினை சொந்தமாக எண்ணி பராமரிப்பது போன்று ஒரு நாட்டை சார்ந்த மக்களும் தங்கள் தாய் திருநாட்டினை சொந்தமென்று கருதி அதனை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆற்றும் பணியை தங்கள் கடமையாக கருதி செய்தல் நல்லது. நாடும் வீடும் நல்ல நிலையில் இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று முன்னேற்ற நிலை அடையுமானால் உலக அரங்கில் தனி புகழும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வீட்டின் அடிப்படை குடும்பம். பல வீடுகள் சேர்ந்து உருவாக்குவதே நாடு. பல நாடுகளும் பலவித மக்களும் ஒருங்கிணைய பெற்றதுதான் உலகம். வீட்டில் வாழும் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஆதரவு காட்டி வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாழ்வாதாரத்தை தொலைத்த பின்னர் சேதாரம் இல்லாத செம்மையான வாழ்வை தேடினால் எப்படி கிடைக்கும்? தேடினாலும் கண்டுகொள்ள முடியாது. நம் புத்தியும் சித்தமும் நேர்கோட்டில் பயணித்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் நல்லனவாக அமையும். செயல்கள் நல்லவையாக இருக்கும்போது அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கச் செய்யும். இதனால் நாம் உயர நம் வீடு உயரும், வீடு உயர நாம் வாழும் நமது தாய்நாடும் உயரும், நாடு உயர உலகம் உயரும் என்பது தெளிவு. ஒரு தாயானவள் தான் பெற்ற மக்களிடையே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அவளுக்கு ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமை பாராட்டாமல் சண்டை சச்சரவு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்ற எண்ணத்தை மனத்தராசில் ஏற்றி அதற்கு நிகராக அன்பையும் விட்டு கொடுத்தலையும் ஒற்றுமையாக இருத்தலையும் சமர்ப்பணம் செய்து ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயுள்ளமும் விரும்பும். ஈன்று பிறந்தறுதல் தாயின் கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடன்.

0: உள்ளனே என்பதை தாயும் தந்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் நலனிலும், அதாவது மனநலனிலும் உடல் நலனிலும் விழமார்ந்த அக்கறை செலுத்தி வளர்த்தார்களேயானால் அந்த வீடும் அந்த வீட்டைச் சேர்ந்த அத்தனை உறவுகளும் வான வீதியில் மின்னும் தாரகை கூட்டமென வளமோடு பிரகாசமாக வாழ்வார்கள். இதுபோலவே நாட்டு மக்கள் அனைவரும் நாடானது உலக அரங்கில் புகழ்பெற மற்றவர்கள் போற்றத்தகுந்த செயற்கரிய செயல்களை செய்வதில் மாறுபடாமல் நின்று செயலாக்க நிகழ்வுக்கு துணை புரிதல் வேண்டும்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இன்றிரவிலும் புதுமணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
2: யூரியா அம்மோனியம் பேஸு இந்த மாதிரிலாம் போடுறாங்க. நம்ம சின்ன செடிக்கு வந்து நம்ம சாணம் அதெல்லாம் போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம அம்மோனியம் பேஸோ அல்லது யூரியா பேஸோ, அம்மோனியம் பேஸ் போட்டால் கொஞ்சம் செடி நல்லா சக்தி நல்லா தாங்கும், யூரியா பேஸ் போட்டால் வளரும் ஆனால் செடி கொஞ்சம் சக்தி கம்மியாக தான் இருக்குங்க.
3: இப்போ அம்மோனியா பேஸ் யூரியா பேஸ் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி வழக்கமாக சொல்லு.
2: அம்மோனியா பேஸுங்கிறது அம்மோனியா சல்ஃபேட்டு இதெல்லாமே கலந்து இருக்குதுங்க. யூரியாங்கிறது யூரியா மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. உப்பு மாதிரி அது மட்டும்தான். இது அம்மோனியா பேஸு எல்லாமே கலந்து இருக்குது, கொஞ்சம் சக்தி அதிகமாக செடிக்கு கொடுக்குங்க.
3: இப்போ வந்து நம்ம இது செடியை வந்து நம்ம குழி எடுத்து இந்த மாதிரி இயற்கை உரங்கள்லாம் நம்ம போட்டுட்டு செடியை வந்து நடவு பண்ணுறீங்க. இப்போ செடியை வந்து நடவு பண்ணும் பொழுது எப்படி நடவு பண்ணுவீங்க, இதுக்கான அந்த அந்த செடியை வந்து நீங்கள் எப்படி வாங்கி கடையில் வாங்கிட்டு வருவீங்களா இல்லை நீங்களே உற்பத்தி பண்ணுவீங்களா?
2: அது வந்து நர்சரி வச்சு உற்பத்தி பண்ணுவாங்க, அங்கே போய் நம்ம வாங்கிட்டு வருவோங்க. அந்த பாக்கெட் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக், இதில் அந்த பாக்கெட்டு இது பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த குழியில் வச்சு நல்லா அமுச்சு விட்டு நல்லா இது பண்ணுவோம். அப்போது செடி தானா காத்தோட்டம் இல்லாமல் நல்லா அமுத்து விட்டோம்னா அந்த வேர்வு இதாகாமல் நல்லா செடி வந்துடுங்க. வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஓரளவுக்கு காடு ஓரளவுக்கு ஆயிருங்க.
3: இப்போ இந்த தேயிலை கட்டிங் வந்து நம்மளே உற்பத்தி பண்ண முடியுமா இல்லை கடையில் தான் வாங்க முடியுங்களா?
1: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோ தாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலைப்புள்ளியை நிர்வகிக்க மான்கோசோப் இலை வழியாக 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது, மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரலம் அல்லது ஃபெசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம், மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். வாழை இயற்கை முறையில் பயிரிடுவதற்கு தொழு உரம் 10 கிலோ மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1.25 கிலோ அடித்தளமாக நடவு செய்த 3 மாதங்களுக்கு பிறகு மண்புழு உரம் 5 கிலோ மற்றும் நடவு செய்த 5 மாதங்களுக்கு பிறகு மரசாம்பல் 1.75 கிலோ செடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சணப்பு 1 முறை மற்றும் தட்டப்பயிர் 2 முறை. உயிர் உரங்களான ஆர்ஃபெஸ்குலர் மைக்கோரைசா 25 கிராம், அசோஸ்பரலம் 50 கிராம், பாஸ்பேட் கரைக்கும் பாக்டீரியா 50 கிராம் மற்றும் ரைக்கோடர்மா ஹார்சியானம் 50 கிராம் செடி பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம் மஞ்சள் முறையே 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும்.

தேவையெனில் டைமேத்தயாட் 2 மில்லிலிட்டர் அல்லது தயாமீத்தெக்ஸம் 0.2 மில்லிலிட்டர் இடமளிக்கோஃப்ரெட் மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: இன்னும் சில நூலில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முரியசன்.
1: குன்னூர் ரயில் நிலையம் 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: குன்னூர் ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 மணிக்கு துவங்க உள்ள நிலையில் குன்னூரில் 2 மணி

0: முதல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
2: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை உள்ள 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது.
1: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவைக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவைக்க அரசு தொடரக்கூடாது என்றும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஒராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின்

0: புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ் அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.
3: பழங்குடி மக்களின் வாழ்வியலில் இரண்டர கலந்திருப்பதுதான் தொல்கதைகள். இந்த கதைகள் மூலம் அவர்களின் கலை, பண்பாடு, பாரம்பரியம், மருத்துவ அறிவு, தாவர அறிவு ஆகியவற்றை உலகுக்கு அறிமுகப்படுத்தி செல்கின்றனர். அதனால்தான் தொல்கதைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. அதில் இன்று நாம் கேட்க இருக்கும் கதை ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்களை சேர்ந்த ஒரு பெண் ஆளுமை, ஜானகி அம்மாள். அவங்க வந்து மிகச்சிறந்த ஆளுமை, நான் சந்திச்சதுலேயே மிகப்பெரிய ஆளுமை அவங்க தான். அவர்களிடமிருந்து நிறைய மருத்துவ அறிவு, தாவரங்கள் பற்றிய அறிவை வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவை பார்க்கறதுக்கு நான் மாமரம் நின்றிருந்தேன். அம்மா வந்தாங்க, நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டு அவங்க கிராமத்துக்கு நடக்க ஆரம்பித்தோம். அப்போ வானுயர்ந்த மரங்களை பார்த்தேன், பசுமையான புல்வெளி, சோலைமர காடுகள். ஏன்னா அந்த கிராமத்துக்கு வெள்ளேரி கம்பை நோக்கி நடந்துட்டே போறோம். அப்போ மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த மரங்களை பார்த்து அப்படியே பேசிட்டே போகும்போது, இந்த மரங்கள்லாம் பாத்தீங்களாம்மா எவ்வளோ பெருசா இருக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்ட்டு நான் யதார்த்தமா அந்த அம்மாட்ட கேட்கிறேன். இதை பத்தி ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்னாங்க. அம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, மரங்கள் அடுத்தவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதில்லை அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மரம் மற்றொரு மரத்தை பார்த்து பொறாமை கொள்வதில்லை. ஆம், இந்த கதை இருக்கு. எந்த மரத்தை பார்த்து எந்த மரமும் பொறாம கொள்ளாது. சின்ன வேர் விதையா விழுந்து மண்கள் மூடி மிக அழுத்தம் கெற்று அந்த அழுத்தத்திலேயே வந்து ரொம்ப இறுக்கமான நிலையிலிருந்து இருட்டிலிருந்து உயிர் பெற்று அப்படியே கிளைகளாகவும் இலைகளாகவும் அப்புறம் தண்டுகளாகவும் மரங்களாகவும் வளர்றதுக்கு வேர்களை நல்லா பலப்படுத்தும். கடுமையான இடத்துல பாறையில இருந்தா கூட தன்னோட சல்லி வேர்களை சொல்லி நம்பிக்கையோட போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி இருக்க இடத்த தேடி போங்கன்ட்டு அந்த மரம் சொல்லுமா. இந்த மரம் போல அடுத்தவர்களின் வாழ்வில் பொறாமை கொள்ளாமல் நம்ம வந்து தன்னோட உழைப்பையும் கடினமான சூழ்நிலைகளையும் இருள் சூழ்ந்த நிலைகளையும் கடந்து

0: நம்பிக்கையோடையும் நல்ல தைரியத்தையோடையும் நம்ம நம்பிக்கையோடு கடத்தணும்ட்டு அவர்களுக்கு அவங்க தாய் சொன்னாங்களாம் இந்த கதைகளை. வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் வெள்ளரிக்கம்மை, பாறை ஓவியத்துக்கு மிக அருகிலேயே அம்மா வீடு இருக்கு. அங்கே போய் அன்பான உபசரிப்போட அந்த கிராமத்தையும் கண்டு அவர்கள்ட்ட வந்து நிறைய கதைகளை, வாழ்வியல் சார்ந்த வாழ்வியல் முறைகளையும் அவர்களோட பாரம்பரிய அறிவையும் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அம்மாட்ட பெற்ற கதைகளையும் அந்த பாரம்பரிய அறிவையும் அவர்களோட வழக்குமுறையிலேயே உங்களுக்கு சொல்றதுல நான் ரொம்ப உள்ளார்ந்த பெருமை கொள்கின்றேன். எதிர்வரும் வாரங்களில் இது போன்ற சுவாரஸ்யமான அர்த்தமான இயற்கை சார்ந்த கதைகளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்,
4: ஊட்டி FM 101.8. காந்தி அஞ்சலி, அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
5: ஏழைகளுக்கு வைத்தியசாலையோ அல்லது அத்தகைய வேறு ஸ்தாபனமோ ஆரம்பிக்க ஒதுக்கிவிடப் போகிறேன் என்பதையும் அவர்களிடம் சொன்னேன். இயல்பாகவே இது அவர்கள் எல்லோருக்கும் திருப்தி அளித்தது. 70 வழக்குகளில் ஒன்றுதான் தோற்று போயிற்று. ஆகவே பெருந்தொகையே கட்டணமாக கிடைத்தது. வந்ததையெல்லாம் விடாமல் விழுங்கிக் கொண்டிருக்க இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை இருந்தது. இதுவரையில் அது 1600 பவுன் விழுங்கியிருக்கிறது என்பது எனக்கு ஞாபகம். இந்த வழக்குகளுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செய்தேன். கட்சிக்காரர்கள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களில் பெரும்பான்மையோர் முன்னாள் பீகாரிலிருந்தும் அதன் சுற்றுப்புறங்களிலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் வந்தவர்கள். தங்களுடைய குறைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வதற்கென்று சுயேட்சையான இந்திய வர்த்தகர்களின் சங்கத்தில் தொடர்பு இல்லாமல் தனியாக ஒரு சங்கத்தை அமைத்துக் கொண்டு இருந்தார்கள். இவர்களில் சிலர் கபடமில்லாதவர்கள், தாராள குணமுள்ளவர்கள், உயர்ந்த ஒழுக்கமுள்ளவர்கள். இவர்களுடைய தலைவர்கள் சங்கத் தலைவரான ஸ்ரீ ஜெயராம் சிங்கும் சங்கத் தலைவரை போன்றே இருந்த ஸ்ரீ பத்ரியும் ஆவார். அவர்கள் இருவரும் இப்பொழுது காலமாகிவிட்டனர். அவர்கள் எனக்கு பெருமளவு உதவியாக இருந்தார்கள். ஸ்ரீ பத்ரி என்னுடன் நெருங்கி பழகியதோடு சத்தியாகிரகத்திலும் முக்கியமான பங்கு எடுத்துக்கொண்டார். அவர்களையும் மற்ற நண்பர்களையும் கொண்டு வடக்கிலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் வந்து குடியேறியிருந்த அநேக இந்தியருடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. வெறும் சட்ட ஆலோசகர் என்பதை விட அவர்களுக்கு நான் சகோதரனாகவே ஆகிவிட்டேன். மறைவாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் அனுபவித்த துக்கங்களிலும் கஷ்டங்களிலும் நானும் பங்கு கொண்டேன். அங்கே இந்தியர் என்னை எப்படி அழைத்து வந்தார்கள் என்பதை அறிவது கொஞ்சம் ருசிகரமானதாகவே இருக்கக்கூடும். காந்தி என்று என்னை கூப்பிட அப்துல்லா சேத் மறுத்துவிட்டார். அதிர்ஷ்டவசமாக யாரும் என்னை சாஹிப், அதாவது துரை என்று கருதவோ அப்படி அழைத்து என்னை அவமதிக்கவோ இல்லை. அப்துல்லா சேக் சிறந்த சொல்லொன்றை கண்டுபிடித்தார். பாய், அதாவது சகோதரர் என்பதுதான் அந்த சொல். மற்றவர்களும் அதையே பின்பற்றி நான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்துவிடும் வரையில் பாய் என்றே கூப்பிட்டு வந்தார்கள். முன்னாள் ஒப்பந்த தொழிலாளராக இருந்த இந்தியர் இப்பெயரால் என்னை அழைத்தபோது அதில் இனிமையானதொரு மனம் கமழ்ந்தது. இந்தியர் குடியிருந்த ஒதுக்கல் இடங்களை நகரசபை வாங்கி கொண்டதுமே அந்த இடங்களிலிருந்து இந்தியரை அகற்றிவிடவில்லை. அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுக்கு ஏற்றதான புது இடங்களை தேட வேண்டியிருந்தது. நகரசபை இதை

0: சுலபத்தில் செய்துவிட முடியாமல் இருந்ததனால் அந்த ஆபாச பகுதியிலேயே இந்தியர்கள் இருந்து கஷ்டப்பட வேண்டியதாயிற்று. முன்னால் இருந்ததை விட அவர்கள் நிலைமை இப்போது மிகவும் மோசமானதாக இருந்தது என்பதுதான் இதில் வித்தியாசம். சொந்தக்காரர்கள் என்று இல்லாது போய்விட்டாலும் அவர்கள் நகரசபையின் இடத்தில் வாடகைக்கு இருப்பவர்கள் ஆயினர். இதன் பலனாக அவர்களுடைய சுற்றுப்புறங்களெல்லாம் முன்னால் இருந்ததை விட அதிக ஆபாசமாயின. அவர்களே சொந்தக்காரர்களாக இருந்தபோது சட்டத்திற்கு பயந்து கொண்டாவது ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை சுத்தமாக இருக்கும்படி செய்ய வேண்டியிருந்தது. நகரசபைக்கோ அப்படிப்பட்ட பயம் எதுவும் இல்லை. அங்கே குடியிருந்தோர் தொகை அதிகமாயிற்று. அதோடு ஆபாசமும் ஒழுங்கீனமும் பெருகின. நிலைமை இவ்வாறு இருந்து வந்ததை குறித்து இந்தியர் கொதிப்படைந்திருந்த சமயத்தில் அங்கே திடீரென்று கருப்பு பிளாக் நோய் பரவியது. இந்த நோயை நிமோனிக் பிளாக் என்றும் கூறுவதுண்டு. புபோனிக் பிளாக்கை விட இது மிக பயங்கரமானதும் பிராண அபாயமானதுமாகும். இந்த நோய் பரவுவதற்கு காரணமாக இருந்த இடம் அதிர்ஷ்டவசமாக இந்தியர் குடியிருப்பு இடம் அன்று. ஜோகனஸ்பர்க்கு பக்கத்தில் இருந்த தங்கச் சுரங்கம் ஒன்றிலிருந்தே இந்த நோய் பரவியது. அந்த சுரங்கத்தின் தொழிலாளர்கள் பெரும்பாலும் நீக்ரோக்கள். அவர்கள் சுத்தமாக இருப்பதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் அவர்களுடைய வெள்ளைக்கார எஜமானர்களே. அங்கே இந்த சுரங்க சம்பந்தமான வேலையில் சில இந்தியர்களும் இருந்தனர். இவர்களில் 23 பேருக்கு இந்நோய் கண்டது. ஒருநாள் மாலை இந்த நோயினால் கடுமையாக பீடிக்கப்பட்ட இவர்கள் இந்தியர் குடியிருப்பு பகுதியில் இருந்த தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். இந்தியன் ஒப்பீனியனுக்கு அப்பொழுது சந்தா சேர்த்து கொண்டிருந்த ஸ்ரீ மதன்ஜித் அப்பொழுது அப்பகுதிக்கு போயிருந்தார். அவர் அச்சம் என்பதை ஒரு சிறிதும் அறியாதவர். கொள்ளை நோய்க்கு பலியான இந்த துர்பாகியர்களை பார்த்ததும் அவர் உள்ளம் பதறியது. பென்சிலினால் எழுதி எனக்கு ஒரு குறிப்பு அனுப்பினார். திடீரென்று கருப்பு பிளாக் நோய் கண்டிருக்கிறது. தாங்கள் உடனே வந்து அவசரமாக நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாது போனால் மிக மோசமான விளைவுகளுக்கு நாம் தயாராக வேண்டியிருக்கும். தயவு செய்து உடனே வாருங்கள். காலியாக இருந்த ஒரு வீட்டில் பூட்டை உடைத்து ஸ்ரீ மதன்ஜித் தைரியமாக திறந்தார். நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தவர்களை எல்லாம் அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்த்தார். அப்பகுதிக்கு நான் உடனே சைக்கிளில் போனேன். எந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அந்த வீட்டை எடுத்துக்கொள்ள நேரிட்டது என்பதை குறித்து நகரசபை நிர்வாகிக்கு உடனே எழுதினேன். இந்த செய்தியை அறிந்ததும் ஜோகனஸ்பர்க்கில் வைத்திய தொழில் செய்து வந்த டாக்டர் வில்லியம் காட்ப்ரே உதவிக்கு விரைந்து வந்து சேர்ந்தார். நோயாளிகளுக்கு அவரே டாக்டரும் தாதியுமானார். ஆனால் 23 நோயாளிகளை நாங்கள் 3 பேர் கவனித்துவிட முடியாது. ஒருவருடைய உள்ளம் மாத்திரம் பரிசுத்தமானதாக இருக்குமாயின் துன்பம் வந்ததுமே அதை சமாளிக்க உடனே ஆட்களும் கிடைப்பார்கள். சாதனங்களும் கெட்டும் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு ஏற்பட்டிருக்கும் நம்பிக்கை. அந்த சமயம் என் அலுவலகத்தில் 4 இந்தியர்கள் இருந்தனர். அவர்களில் 3 பெயர்கள் ஸ்ரீ கல்யாண்தாஸ், மாணிக்கலால், குணவந்தராய் என்பவையாகும். மற்றொருவரின் பெயர் ஞாபகத்திற்கு வரவில்லை. கல்யாண்தாஸை அவர் தந்தை என்னிடம் ஒப்படைத்திருந்தார். பரோபகார குணத்திலும் சொன்ன மாத்திரத்தில் சொன்னதை மனமுவந்து பணிவுடன் செய்வதிலும் கல்யாண்தாஸை விட சிறந்தவர்கள் யாரையும் நான் தென்னாப்பிரிக்காவில் கண்டதில்லை.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: தமது பெற்றோரிடம் மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்டிருந்தவர் காந்தி. அவர்களை கடவுளாக கருதி நான் செய்த பணிவிடையின் பலனை என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் நான் அனுபவித்து மகிழ்கிறேன் என்று தம்முடைய பிந்தைய வாழ்க்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில சமயம் நண்பர்கள் காந்தியுடன் உரையாடிக் கொண்டிருக்கும் போது அவருடைய பெற்றோர்களை பற்றிய பேச்சு வரும். தம் தாய் தந்தை பற்றி அவர் விவரிக்கும் போது ஒரு புனித தன்மையுள்ள இடத்தில் இருக்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். காந்தியின் தாய் சிறந்த பண்புடையவர். தம் தாயை பற்றி பேசும்போதெல்லாம் காந்தியின் குரலில் ஒரு கனிவு வந்துவிடும். அவருடைய கண்கள் பிரகாசிக்கும். சிராவண பித்ருபக்தி என்கிற கதை காந்திக்கு ரொம்ப பிடிக்கும். சிராவணன் என்பவன் கடமை உணர்வுடன் தன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தது பற்றிய கதை அது. சிறு வயதில் அந்த கதையை அவர் பலமுறை விரும்பி படித்திருக்கிறார். தன் வயதான பெற்றோர்களை இரண்டு தட்டுகளுடன் கூடிய தண்டத்தில், அதாவது தராசு மாதிரி வைத்து, அவன் சுமந்து செல்கிற காட்சியை அவர் படமாக பார்த்திருக்கிறார். அந்த கதையும் படமும் காந்தியின் மனதில் ஒரு அழுத்தமான கருத்தை உருவாக்கிவிட்டது. இதோ நாம் பின்பற்ற வேண்டிய சிறந்த உதாரணம் என்று அவர் தமக்குள் சொல்லிக் கொண்டார்.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: எனது வாக்கு எனது உரிமை, தவறாமல் வாக்களிப்போம்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் எஞ்சின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158 கிலோமீட்டர் நீல நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சேய் பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர், வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4-வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3-ம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரம்

0: துறை அமைச்சர் திரு ஜகாரியுடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2 நாள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின்போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் குட் மார்னிங் நிலையஸ் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ்.

0: 줌마 키.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஏஆர் ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்ட பாடல் மெர்சல் திரைப்படத்திற்காக.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

வசந்தமாலை, இந்த வேட்கை முள் மனதில் தைத்த நாளிலிருந்து நான் தான் எல்லா வேதனைகளையும் பட்டுக்கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணமானவர் என்னவோ இந்த வினாடி வரை ஒரே விதமாகத்தான் இருக்கிறார். எதற்கும் அடிமைப்படாத இரும்பு மனிதர்களை கூட அன்புக்கு அடிமைப்படுத்தலாம் என்று அறநூல் ஆசிரியர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய மனதில் வேட்கையை பிறப்பித்தவராகவும் வேட்கையாகவும் வேட்கையை தீர்க்கும் மருந்தாகவும் எல்லாமுமாகவும் அமைந்திருக்கிற சுந்தர இளைஞரோ அன்பை கூட பிறரிடமிருந்து ஏற்றுக்கொள்ள தயங்கும் அளவுக்கு தன்மானமுள்ளவராக இருக்கிறாரே. இன்றைக்கு நாளங்காடையில் நடந்த நிகழ்ச்சி அவருடைய தன்மானத்தில் கோபத்தையும் கலந்திருக்கும். என் தந்தையாரின் சதிக்கு உடந்தையாக இருந்து கொண்டு நானே அவரை சூழ்ச்சியால் கொல்ல விரும்புகிறேன் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். நிச்சயமாக அவர் அப்படி நினைத்திருக்க மாட்டாரம்மா. உங்கள் மனம் அளவற்று கலங்கி போயிருக்கிற காரணத்தால் நீங்களாகவே அவருடைய குணத்தை மாற்றி மாற்றி நினைத்துக் கொண்டு வீணாங்க வருந்துகிறீர்கள். கோபத்தாபங்களுக்கு ஆட்படுகின்ற சிறிய மனிதராக அவர் இப்போது தோன்றவில்லை. அப்படி ஆட்படுகிறவராயிருந்தால் நாளங்காடி கூட்டத்தில் உங்கள் மேல் எரியப்பட்ட கற்களை தம்முடம்பில் தாமே தாங்கிக் கொண்டிருக்க மாட்டார். அவர் வேகமாக மலை உச்சிக்கு ஏறிச் சென்றவன் அதற்கு அப்பால் பயங்கரமான பள்ளத்தாக்கை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அறிந்து கொண்டு மறுபடியும் சமநிலைக்கே திரும்பி வந்தார்போல் உடல் வலிமையால் ஒரு காலத்தில் அகங்கார ஆடம்பர ஆணவங்களின் உச்சிக்கு போய்விட்டு எளிமைக்கு திரும்பிய அனுபவ ஞானியாகத்தான் இப்போது தோன்றுகிறாரம்மா அவர். உங்களை கருவியாக பயன்படுத்திக் கொண்டு அவருக்கு இந்த கெடுதல் செய்தவர்கள் ஒரு நாளும் நன்றாயிருக்க மாட்டார்கள். அந்த நச்சுப்பாம்பு நாளங்காடியில் ஒருவரையும் தீண்டவில்லையானாலும் உங்கள் மனதில் அவருக்காக அவரையே பொருளாக கொண்டு பிறந்திருக்கும் வேட்கையை தீண்டி அதில் இழைந்திருக்கும் உறவினுள் நஞ்சை கலந்ததைப் போல ஆகிவிட்டது. வசந்தமாலை, அந்த உறவு பிறந்த முதல் நாளிலிருந்து இன்றுவரை அவரிடம் ஒரே தன்மையுடையதாய் மாறாமலே இருக்கும் குணம் ஒன்றை நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறேன். என்னிடமிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளாமை என்ற குணம்தான் அது. அவர் யவனமல்லனை வெற்றி கொண்டு தோளில் முல்லை மாலை அசைய என் பல்லக்கு எதிரே நின்று கொண்டே நான் பரிசளித்த மணிமாலையை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். பின்னொரு நாள் வெள்ளியை உருக்கி வார்த்து நீட்டினார் போன்ற வெண்தாழை மடலில் செம்பெஞ்ச குழம்பையும் என் உள்ளத்து உணர்வின் நளினங்களையும் குழைத்து குழைத்து எழுத்துக்களாய் தீட்டி நான் எழுதிய மடலையும் மடலின் விருப்பத்தையும் சேர்த்தே ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அதன்பின் புயலும் மழையுமாயிருந்த பயங்கர இரவு ஒன்றில் கப்பல் கரப்பு தீவின் நடுவே என்னுடைய மனதின் மெல்லிய உணர்வுகளையே காணிக்கைகளாக ஏந்திக் கொண்டு நான் மலர்ந்து மனம் பரப்பி நின்றபோது ஏற்றுக்கொள்ள மறுத்தார். இப்படி தொடர்ந்து மறுத்துக்கொண்டே இருப்பதற்கு எவ்வளவு நெஞ்சுரம் வேண்டும் என்று நினைத்து பார்க்கும்பொழுது அவருடைய அந்த மன வலிமைக்கு முன்னால் நானும் என்னுடைய வேட்கையும் அணுவாக தேய்ந்து சிறுத்து போய்விட்டது போல் தோன்றுகிறதடி. மனத்தை இடைவிடாமல் அரித்தெடுக்கின்ற காரணத்தினால் ஆசைதான் பெருநோய் என்று எனக்கு முன்பே நிமிர்ந்து நின்று கொண்டு துணிவோடு சொல்கிற ஞான வீரரிடம் போய் என்னுடைய ஆசையை நான் சொல்வதற்கான வார்த்தைகள் எந்த மொழியிலாவது இருக்க முடியுமா என்பதுதான் இப்போது என் பயமாயிருக்கிறதடி வசந்தமாலை. சுரமஞ்சரி ஒவ்வொரு சொல்லிலும் அழுகை தேங்கி நிற்க ஒவ்வொரு சொல்லுமே தனித்தனியாகவும் வாக்கியமாகவும் பிரிந்தும் சேர்ந்தும் அழுவது போலவே பேசினாள். பக்கத்தில் இருளோடு இருளாக மண்டியிட்டு அமர்ந்திருந்த வசந்தமாலையிடமிருந்து தன்னுடைய இந்த பேச்சுக்கு பதில் இல்லாமல் போகவே சுரமஞ்சரி பேச்சை நிறுத்தினாள். என்னடி வசந்தமாலை, நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறாயா இல்லையா? இந்த கேள்விக்கும் வசந்தமாலையிடமிருந்து பதிலில்லாமல் போகவே சுரமஞ்சரி தன் முகத்தை வசந்தமாலையின் முகத்தருகே கொண்டு

போய் மூச்சு காற்றோடு மூச்சுக்காற்று கலக்க முடிந்த அண்மையில் தோழி அப்போது அந்த மாடத்தின் இருளில் எதை அப்படி உற்று கவனிக்கிறாள் என்று துழாவினாள். தலைவியாகிய தன் பேச்சையும் பொருட்படுத்தாமல் உதாசீனம் செய்துவிட்டு உற்று கவனிக்கும் அளவுக்கு அப்படி முக்கியமாக வசந்த மாலையின் பார்வைக்கு என்ன கிடைத்திருக்க முடியும் என்ற சந்தேகத்தோடு தோழியின் பார்வை சென்ற திக்கிலேயே தன் பார்வையையும் பின்தொடரவிட்டாள் சுரமஞ்சரி. அப்படி சென்ற பார்வை தனக்கு இலக்காக வாய்த்த இடத்தில் போய் நின்றதும் அங்கே தென்பட்ட காட்சியிலிருந்து பயமும் நடுக்கமும் பிறந்தன. வசந்த மாலைக்கு வாய் அடைந்து போன காரணம் இப்போது சுரமஞ்சரிக்கும் புரிந்தது. சுரமஞ்சரியும் வாயடைத்து போனாள். பேசும் முயற்சிக்காக நாக்கு புரள மறுத்தது. கண்கள் நிலை குத்தி இமைக்கவும் மறுத்தன. பார்வை சென்ற திக்கிலே இருளின் நடுவில் அந்தரத்தில் தொங்கும் நெருப்பு பொறிகளைப் போல் இரண்டு சிவப்பு ரத்தினங்கள் பளீரென்று மின்னிக்கொண்டிருந்தன. கருப்பு உடம்பில் ரத்தம் வழிவது போல் செவ்வொளி விரிந்து இருளின் கடுமையை துளைத்துக் கொண்டு பாயும் ஆற்றல் வாய்ந்த அத்தகைய ரத்தினங்கள் அந்த பெருமாளிகையில் தன் தந்தையாரின் ஊன்றுகோல் பிடியான யாளிமுகத்தில் மட்டுமே உண்டு என்பதை சுரமஞ்சரி நினைத்தாள், உணர்ந்தாள். அதன் விளைவாக பயந்தாள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் 7 முதல் 12 வயதிலான இடைநிலை பள்ளி பருவ குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உணவு முறை குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வணக்கம். 7 to 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 7 to 12 வயது தான் மிக முக்கியமான வயது குழந்தைகளுக்கு. ஏன்னு கேக்குறீங்கன்னா, இந்த வயசுல தான் குழந்தைகளின் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 6 to 7 சென்டிமீட்டர் வரும் உயரம் அதிகமா வருவாங்க. பிளஸ் வந்துட்டு 1 to 3 கிலோகிராம் வெயிட் அதிகமா குழந்தைகளுக்கு கூடும் இந்த ஸ்டேஜ். இந்த 7 to 12 வயது ஸ்டேஜ் தான் அடுத்து அவங்களோட டீனேஜ் பருவம் வந்து அடலசன் பருவம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுதுன்றது தீர்மானிக்குது. ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அதிகப்படியாக உணவு கொடுக்கணும். இந்த 7 to 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போதுமான அளவு உணவானது கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 7 to 9 வயது இருக்கிற ஒரு குழந்தை வந்து எடை வந்து 25.3 kg இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கலோரியானது இந்த டெய்லி ஆக்டிவிட்டி கலோரியானது 1700 kcal அளவு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி புரத சத்தானது 23 gram கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுவே நார் சத்து 26 mg அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கால்சியம் வந்து 680 mg அளவுக்கு உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இரும்பு சத்து 15 mg இந்த அளவுக்கு உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த 7 to 9 வயதுள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இது பொருந்தும். அடுத்தது இந்த 10 to 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு என்ன மாதிரி கேலரி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2220 kcal அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அதுவே புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா 32 gram வரைக்கும் கொடுத்துக்கலாம். நார் சத்துன்னு பார்த்தீங்கன்னா 33 mg கொடுத்துக்கலாம். கால்சியம் சத்துனா 850 mg வரைக்கும் குழந்தைங்க கொடுத்துக்கலாம். இரும்பு சத்துன்னு பார்த்தீங்கன்னா 16 mg. அதாவது நான் இப்போ சொல்கிற ஊட்டச்சத்து எல்லாம் கண்டிப்பாக உணவில் குழந்தைங்க எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த 10 to 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு, அதாவது ஆவரேஜாக 36 kg இருக்காங்க அப்படின்னா, அவங்களின் கலோரியானது 2060 kcal வரைக்கும் உணவில் சேர்த்துக்கணும். அதுவே புரதமானது 33 gram அளவுக்கு உணவில் சேர்த்துருக்கணும். நார் சத்தானது 30 mg அளவுக்கு சேர்த்துருக்கணும். கால்சியமானது 850 mg அளவுக்கு இருக்கணும். இரும்பு சத்தானது 28 mg அளவுக்கு இருக்கணும். இந்த கேலரி தான் குழந்தைங்களின் டெய்லி ஆக்டிவிட்டிக்கும் அவங்களின் உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் படிப்பில் கவனம் செலுத்தவும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒவ்வொரு சிறுவருக்கும் ஏற்ற அளவு கேலரி அளவானது மாறுபடுங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு குழந்தை 1 மணி நேரம் விளையாடுறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 1700 kcal தேவைப்படுது. இந்த 7 to 9 வயசுல இருக்கிற குழந்தை வந்து 1 மணி நேரம் கிரவுண்ட்லேயே விளையாடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1700 kg தேவைப்படுது. இதுவே 1 மணி நேரத்துக்கு அதிகமாக விளையாடுறாங்க என்போது அதிகப்படியான கேலரி வந்து எரிக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல கேலரி கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இது குறைவாக இருக்காங்கன்னா கேலரி கொஞ்சம் குறைக்கணும். இந்த விஷயம்லாம் இருக்குங்க. ஸோ கம்பல்சரி ஒரு குழந்தை 7 to 12 வயசுல ஒரு குழந்தை வந்து கம்பல்சரி 1 மணி நேரமாச்சு விளையாடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும்.

இவர்களை காட்டினும், அதாவது பசங்களை காட்டினும் பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு அதிகமான 10 to 12 வயதை விட அதிகமான கேலரியான உணவுகள் தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் புரதமானது இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக தேவைப்படுது. புரதம் தான் வந்து இவங்களோட தசை வளர்ச்சிக்கும் சதை வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மற்றும் உள்ளே இருக்க ஆர்கன் டெவலப்மெண்ட்டு, ஆர்கன் உள்ள இருக்க சதை திசு மற்றும் உள்ள உடல் உறுப்புகள் வளர்ச்சிக்கும் இந்த புரதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த புரதமானதும் கம்பல்சரி குழந்தைகளுக்கு 23 கிராம் கண்டிப்பாக கொடுக்கணும். பின்பு கொழுப்பு எந்த அளவு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் ஒட்டுமொத்த கலோரியிலிருந்து, இப்போது இந்த 7 to 12 வயசு இருக்கிற குழந்தையில ஒட்டுமொத்த ஒரு நாள் கேலரியிலிருந்து கிட்டத்தட்ட 25% கொழுப்பு வந்து குழந்தைங்க எடுத்துக்கணும். 25% கொழுப்பு எடுத்துக்கணும், அதுக்கு குறையக்கூடாது. குறையாமல் 25% கொழுப்பு கம்பல்சரி எடுக்கணும். அதுவும் கொழுப்பு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகள்லேருந்து நம்ம எடுக்கலாம். விதைகள் இப்போ பாதாம், வால்நட், வேர்க்கடலை, அப்புறம் ஆலி விதை, சியா விதை, எள், ஆரோக்கியமான எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கடுகு எண்ணெய், இந்த மாதிரியில இந்த மாதிரி விதைகள்லேருந்து நம்ம அதிகப்படியான நமக்கு தேவைப்படுற கொழுப்பை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பழங்களில் பார்த்தீங்கன்னா அவக்கடல் இருக்குது, இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அசைவத்தில் பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் இருக்குது, சாலமன் மீனில் எண்ணெய் இருக்குது, சாட்டி மீன்லேருந்து எடுக்கலாம், மேக்கப் மீன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், டூனா மீன்லேருந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று, ப்ளஸ் மூளை வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குங்க. ஸோ வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கு எந்த டைமில் நம்ம பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இரவு நேர உணவாக இருக்கும். இப்போ அப்பா அம்மா வீட்டில் குழந்தைங்க எல்லாம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க, இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின் போது, இந்த நேரத்தில் தான் நம்ம உணவில் ஊட்டச்சத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எல்லாம். ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம வந்து ஒன்றா இருப்போம். இப்போ மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, குழந்தைங்க ஸ்கூல் போகிற அவசர அவசரம், ஸ்கூலுக்கு போகிற அவசரம், ஆஃபீஸ் போக அவசரம், வேலைக்கு போவோம், இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து குழந்தைகிட்ட அவ்வளோ பேச முடியாது. ஸோ இந்த இரவு நேர உணவில் வந்து நம்ம முழுமையாக குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம உட்காந்து குழந்தைங்களுக்கு இப்போ கேரட்டு நமக்கு உணவுக்கு ரொம்ப முக்கியம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, மீன் ரொம்ப உணவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ ஈரல் வைக்கிறோம் அப்படின்னா ஈரல் வந்து ரத்தத்துக்கு ரத்தம் நல்லா ஊறும், அதை சொல்லணும். இப்போ நம்ம பழங்களை கொடுக்குறோம்னா அந்த பழங்களானது நம்ம உடம்பின் செல்களுக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்புல உறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லி நமக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு பற்றிய நம்ம போதிய விழிப்புணர்வு கொடுக்கணும், சரி விகித உணவு பற்றி பேசணும். அப்படி சொல்ல சொல்ல குழந்தைங்க விரும்பி அந்த உணவை நம்ம கேட்டுட்டு சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் காலை உணவானது ரொம்ப முக்கியத்துவமான ஒன்றா இருக்குது. இப்போ காலை உணவு நம்ம எந்த மாதிரி குழந்தைங்க கொடுக்குறோம் அப்படிதான் பொறுத்து தான் அந்த நாளே குழந்தைங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட பாசிட்டிவ் வைபோட அந்த நாள் போகும். இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா காலை சோர்வாகவும் களைப்பாகவும் ரொம்ப இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக காலை சாப்பாடை கொடுத்தே ஆகணும். காலை சாப்பாடு கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இருக்கிற நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால நினைவாற்றல் அதிகரிக்கும், பாடத்தில் அதிக கவனம் செலுத்தலாம், ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட பிஎம்ஐ அளவு, இந்த 7 to 12 குழந்தைங்களோட பிஎம்ஐ அளவு வந்துட்டு மேம்படும், அல்லது ரொம்ப சமநிலையாக வச்சுக்க முடியும். அதில் ரொம்ப வந்துட்டு ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ வந்துட்டு அதனாலே அவங்களுக்கு புத்துணர்ச்சியோடு போகும். இப்போ குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உணவு வந்து நம்ம சஜஷன் பண்ணலாம், சரி விகித ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான சரி விகித உணவு கொடுக்கணும். இந்த சரி விகித உணவானது குழந்தைகள் தினசரி வேலைக்கும் படிப்பிற்கும் மற்றும் அவங்க உடலில் ஏற்பட மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. முக்கியமாக நோய் எதிர்ப்பு திறனை வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பு திறனோட அளவை கூட்ட ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போது 5 வகையான உணவு பட்டியல் கண்டிப்பாக சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்னென்ன உணவு பட்டியல்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு, ப்ளஸ் காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், பழங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இதிலே மாவு சத்து புரதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், கொழுப்புச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், போதுமான அளவு நீர் இருக்கணும் கண்டிப்பாக. நம்ம வந்துட்டு ஊட்டச்சத்தில் வந்து நீரை சேர்த்துக்கிறதா, நீர் கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைகள் தேவைப்படும் மினரல்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், நீரானது சேர்த்துக்கணும். நீர் குடிக்கிறதுனால நம்ம செல்களுக்கு போதுமான அளவு குடிக்கிற தண்ணீர் தான் நம்ம செல்களுக்கு போதுமான அளவு தண்ணீரை கொடுக்கறது. ஸோ தண்ணீரானது நம்ம அதிகமாக குடிக்கணும். டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா செல்கள் சுருங்க ஆரம்பிக்கும். நம்ம செல்கள் எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நாள் சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணியானது கண்டிப்பாக 1 to 2 liters தவிர தண்ணி தினமும் குடிக்கணும். இப்போ தினமும் குழந்தைங்க பால் குடிக்கல அப்படின் போது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு தயிர் சாப்பிட கொடுக்கலாம்.
இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் வந்து குழந்தைங்க வந்துட்டு ஃப்ரூட் சாலட் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு காய்கறி பொரியல் இல்லை காய்கறி சூப்பு சாண்ட்விச் மாதிரி சாப்பாடு சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவு சாப்பிட்ற சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லாகவும் அதாவது வீட்லேயே குக் பண்ண ஃபுட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் மோஸ்ட்லி வந்துட்டு நட்ஸு அல்லது சிறுதானிய

0: மனமாகவும் இருக்கணும். அதாவது குழந்தைங்க அதிக நேரம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்களால மென்னு முழுங்குற மாதிரி, ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி. எனக்கு அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க, இப்போது பிடி பீரியட் இருக்குது அப்படின்றதுனால லஞ்சை வந்து சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்துட்டு சாப்பாடு நம்ம ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி, செரிமானம் ஆகிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ஸோ கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. அது காலை நேரத்துலேயும் வந்து அவசர அவசரமாக அவங்க ரெடி ஆகும்போது, புறப்படும் போது அந்த காலை உணவு வந்துட்டு ஈஸியாக அவங்களால சாப்பிட முடியதாகவும் ரொம்ப விரும்பக்கூடிய உணவாகவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணுங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:30.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம்.
2: நாடு முழுவதும் சார், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இப்போ துவங்கி இருக்குது. எவ்வளவு நாள் பொறுத்து இந்த பணி இப்போ துவக்கப்படுது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போறோம்?
3: நம்ம இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் த்ரோ அவுட் கண்ட்ரி கவர் ஆகுற மாதிரி சென்சஸ் பண்ணது 1881. 1881 வந்து த்ரோ அவுட் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி சென்சஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸில் இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் அடைந்த பின்பு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணை வந்து ஜூன் மாதம் 2025 வருடம் வந்து இதை வெளியிட்டாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணையிலும் இது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு 16 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. பட் கோவிட் தொற்றின் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்போ நடைபெறவில்லை. இது வந்து நம்ம 15-16 கழிச்சு நம்ம இதை பண்றோம். நார்மலா வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். கோவிட்னால இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு உண்டான ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்பயுமே 2 ஃபேஸாக நடக்கும். இதில் முதல் கட்டமாக வந்து இந்த வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இரண்டாவது கட்டமாக நடைபெறுவ அந்த எக்ஸசைஸுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்போ 1 ஆம் தேதியிலிருந்து 30 ஆம் தேதி வரையிலான தொடர் 30 நாட்கள் அந்த ஒரு கால அவகாசத்தில் நடக்கணுன்றது தான் வந்து இப்போதைக்கு முடிவாயிருக்கு. 30 நாட்கள் திட்டம். அந்த 30 நாட்களில் தான் முதல் கட்டம் சென்சஸ் 2027 முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான களப்பணி நடைபெறுவது 1 மாத காலத்தில், 1 ஆம் தேதியிலிருந்து 30 ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த சென்சஸ் 2027 என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கிற முதல் முழுமையான டிஜிட்டல் வழியில் இந்த சென்சஸ் நடக்க போகுது. இது வந்து 100% டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு மெயினான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ். இது இல்லாமல் முதல் முறையாக வந்து இந்த சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து சுய கணக்கெடுப்புன்னு ஒரு வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சுய கணக்கெடுப்புனா மக்கள் வந்து அவங்கள பற்றின விவரங்களை அவங்களாவே பதிவு செய்கிற மாதிரி ஒரு வசதி வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து 1 ஆகஸ்ட்லேருந்து 1 ஆகஸ்ட் 30 ஆம் தேதி களப்பணி நடைபெறுவதற்கு முந்தைய 15 நாட்கள் கால அவகாசத்தில் இது நடக்கவிருக்கு, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில்.
4: இதில் 2 வார்த்தை சொன்னீங்க சார், 3 கூட சொன்னீங்க. முதல்ல 2க்கு ஒரு விளக்கம் வேணும். வீட்டு பட்டியலிடல் ஒன்று சொன்னீங்க, அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்புன்னு சொன்னீங்க, 2 அப்படின்னா என்ன சார்?
3: சென்சஸ்னுடைய முதல் கட்டத்தை வந்து நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். ஹவுஸ் லிஸ்டிங்றது தான் வந்து வீட்டு பட்டியல், ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது தான் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ்ன்றது வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான். இந்த ஃபேஸில் வந்து நம்ம மெயினாக வீடுகளை பற்றின தகவல்களை சேகரிக்கிறோம். வீட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, வீட்டில் வேறு என்னென்னலாம் அவங்கக்கிட்ட வந்து வசதிகள் இருக்குது அப்படின்ற தகவல்களை தான் வந்து நம்ம இந்த முதல் கட்டத்தில் வந்து சேகரிக்கிறோம். அதனால இந்த பெயர். எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், சென்சஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பில்டிங்ஸுக்கும் நம்ம நிலத்து மேலே இருக்கிற எல்லா பில்டிங்ஸையுமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். எத்தனை கட்டடங்கள் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதனால அந்த வீட்டு பட்டியலிடல்ன்றது. அது இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்ற தகவலை நம்ம சேகரிக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு, வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படின்ற பெயர் வந்திருக்கு.
4: 3வது ஒன்று சொல்லி சார், டிஜிட்டல்.
3: ஆமாம்,

0: இது உலகமே டிஜிட்டல் உலகம் தான். இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் வசதியை நாம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தலன்னா தான் ஆச்சரியம். இருந்தாலும் அந்த டிஜிட்டல் கணக்கெடுப்பு பற்றி சொல்லணும்.
1: இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அது ஃபுல்லாகவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் 100% எப்பயுமே டிஜிட்டல் தொழில் முறையை பயன்படுத்தி நடக்கலை. மேனுவலாக வந்து அவங்க பேப்பர்ஸ் கேரி பண்ணுவாங்க. சென்சஸுக்குன்னே ஸ்பெஷலாக பெரிய சீட் இருக்கும், அதில் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்ஸை தான் கணக்கெடுப்பாளர்கள் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போய் அதில் வந்து தகவல்களை வந்து சேகரிப்பாங்க. இந்த சென்சஸ் 2027 பொறுத்த மட்டுக்கும் இதில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இதில் பேப்பரே இல்லை. இது வந்து 100% டிஜிட்டல் தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சென்சஸ் நடக்க போகுது. கணக்கெடுப்பாளர்கள் வந்து மொபைல் எடுத்துகிட்டு போவாங்க. மொபைலில் அந்த என்ன கேள்விகள்லாம் கேட்கப்படவும் இருக்கோ அதுக்குண்டான செயலிகள்லாம் ஆல்ரெடி வந்து எல்லாம் டெவலப் ஆகி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வேற வேற மாநிலங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. முழுக்க முழுக்க கணக்கெடுப்பாளர்களுடைய அலைபேசி மொபைலில் இந்த மொபைல் செயலிகள் மூலமாகவே இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கிற தகவல்கள் அங்கிருந்து அவங்களோட இதுல இருந்து சர்வரில் போய் நேரடியாக சேவ் ஆயிரும். இது ஒரு பகுதி. இது இல்லாமல் அந்த சுய கணக்கெடுப்பு, நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர், இந்த சென்சஸ்க்கு வந்து ஒரு சிறப்பம்சம் சுய கணக்கெடுப்பு அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அந்த சுய கணக்கெடுப்பு கூட வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி se.census.gov.in அப்படின்னு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலினுடைய அட்ரஸ், இது இணையதளத்தினுடைய அட்ரஸை நான் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக நான் இன்னொரு முறை சொல்கிறேன். எஸ்இ செல்ஃப் எனுமரேஷன், அதுக்கு வர்ற se.census.gov.in, இதுதான் இந்த போர்ட்டல், se.census.gov.in. மக்கள் வந்து இந்த போர்ட்டலை அவங்களோட மொபைல் நம்பர் மூலமா இதை அக்சஸ் பண்ணலாம். மொபைல் நம்பர் போட்டால் உள்ளே போகும். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அது மொழியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும். 16 மொழியில் இருக்குது. அவங்களுக்கு என்ன மொழி வேணுமோ, இங்கிலீஷ் தமிழ் என்ன மொழி வேணுமோ அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அவங்களோட வீடுக்குண்டான அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் அதில் ஓப்பன் ஆகும். அவங்க அவங்களோட வீட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி பின் பண்ணணும். அது பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் அதில் வரும். அந்த 33 கேள்விகளுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஒரு கோடு மாதிரி வரும். அது அவங்க மொபைலுக்கு மெசேஜாகவும் வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் போடுறாங்களோ அந்த மொபைல் நம்பரை மெசேஜாகவும் வந்துடும். அதை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ அப்ரூவல் ஆகும்னா இவங்க சேவ் பண்ணி வச்சிடணும். இதுக்குண்டான டைம் பீரியட் வந்து July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டும்தான் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கு பிறகு அது க்ளோஸ் ஆயிரும். August 1 August 30 நடுவில் கணக்கெடுப்பாளர்கள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் சுய கணக்கெடுப்பு வசதியின் மூலமா நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த கூட வந்து அவங்க கிட்ட காட்டணும். அவங்க காட்டினாங்கன்னா அந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், இவங்கெல்லாம் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. அதை வச்சு அவங்க ஒரு டைம் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருக்காங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிவிட்டால் அந்த டேட்டா அப்படியே சேவ் ஆயிரும். மறுபடியும் அந்த வீட்டில் வந்து 33 கேள்விகளை வந்து கேட்க வேண்டிய அவசியம் வராது, கேட்க மாட்டாங்க.
0: மக்கள் படித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த செல்ஃப் எனுமரேஷனுங்கிறதுல நிச்சயமாக அவங்களே அதை பயன்படுத்தி ரெடி பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய அலுவலர்களுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும். வேகமாக அந்த வேலையை முடிச்சுட்டு அதனால செல்ஃப் எனுமரேஷனுக்கான அந்த போர்ட்டல் வந்து அந்த 15 நாள்
1: மட்டும்தான், July 17 முதல் July 31 வரை
0: திறந்திருக்கும்.
1: இதனால இந்த மாதிரி செயலிகள் போர்ட்டல் ஈவன் ஒரு டேஷ்போர்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த சென்சஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லி ஒரு பெரிய சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா A to Z எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கணக்கெடுப்பாளர்கள் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்ணுறது, அந்த ட்ரைனிங் மாடியூல் நம்ம பண்ணுறது, ட்ரைனிங் பேச்சஸ் கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்குண்டான அட்டண்டன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த ஒரு இதில் வந்து நம்ம GIS மேப்ஸை வந்து வரைபடங்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஏரியாவெல்லாம் நம்ம டிமார்க்கேஷன் பண்ணுறோம். அதனால துல்லியமான தகவல்கள், துல்லியமான அந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரைனிங் கொடுக்கறது, ஈவன் மெயினாக நம்ம சென்சஸில் வந்து அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். வில்லேஜ் ரிஜிஸ்டர், டவுன் ரிஜிஸ்டர், சார்ஜ் ரிஜிஸ்டர், இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் இது எல்லாமே மேனுவலாக தான் தயார் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த போர்ட்டல் மூலியமாகவே தான் இது எல்லாமே தயார் பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
0: இதில் ஒரு பயம் உண்டாகாதா, பய உணர்ச்சி ஏற்படாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லிட முடியாது சார். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் மெத்த படித்தவர்களும் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் போய் டிஜிட்டலு நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பய உணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி களப்பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும்

0: இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி நாம சால்வ் பண்ணுவோம்?
1: மெயினாக சென்சஸில் வந்து கணக்கெடுப்பாளர்கள் வந்து அரசு ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. அதில் மெயினாக டீச்சர்ஸு, வேறு வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க தான் வந்து கணக்கெடுப்பாளர்களாக சூப்பர்வைசர்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். இவங்க எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் சென்சஸாக இருக்கிறதுனால தான் முன்னாடிலாம் ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், இல்லை ரெண்டு நாள் ட்ரைனிங் இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு 3 நாட்கள் ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். அதில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே ஒரு நாள் இருக்கு. எல்லாம் அந்த ஆப்ஸு, போர்ட்டல் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகணுன்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுல இதுவும் வந்து வேற ஒரு ஆப் மாதிரி தான். நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், செயலிகள். இதுவும் வந்து ஒரு செயலி மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பேப்பரில் என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்வி வந்து அதில் வரப்போது, அவ்வளோதான். அவங்களோட நேமு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக போகிறாங்க, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த செயலியை அதை ஓப்பன் பண்ண உடனே அதே தான் வரும். அந்த பேப்பர் மாதிரியே தான், ஆனால் மொபைலில் வரும். இந்த வீடுனா அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணுன்றக்கு நம்பர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே எதுவும் எழுத வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாமே கோடு வேர்டாக தான் இருக்கும். எஸ்னா 1, நோனா 2, இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க அதை கரெக்டாக டிக் பண்ணிட்டு இல்லாட்டி வந்து அந்த 2ன்ற இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க போயிடலாம். அந்த செயலி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது, இவங்க வீடுகளுக்கு போறப்ப அவங்க ப்ராப்பரா அந்த ஐடென்டி கார்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்போ இந்த போர்ட்டலை பத்தியும் நான் சொன்னேன், அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பத்தியும் சொல்லியிருக்கிறேன். அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் மக்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாம இருந்தா அது வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, அவங்க வீட்டில் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சவங்க, ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாகவும் அதை வந்து பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறோமோ, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போகிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம், ஓடிபி வரும், அதை வச்சுட்டு நம்ம அது ஓப்பன் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துடும், அதிலே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய அதில் வர டவுட்ஸ், இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதுலேயே இருக்கு. அந்த போர்ட்டல்லேயே வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அதெல்லாம் இருக்கு.
0: ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய விவரங்களும் தேவைப்படுமா சார்?
1: இந்த முதல் கட்டத்தில் வந்து நம்ம மெயினாக குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றின விவரங்களை வந்து நம்ம சேகரிக்கிறது இல்லை. குடும்ப தலைவரின் பெயர் கேட்குறோம், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்குறோம். இதுதான் அந்த பர்சனல் ரிலேட்டடான டீடைல்ஸ். அந்த குடும்ப தலைவரோட அவர் மேலா ஃபீமேலா அதோட நின்றும். மிச்சது எல்லாமே அந்த வீட்டை பற்றின டீடைல்ஸ் தான் வரும். அந்த வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்கு, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அங்கே கழிப்பறை டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, அவங்களோட ஃப்ளோரிங் இருக்குன்னா தரை வந்து பிரதானமாக எந்த பொருளை தரை போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, சிமெண்ட்ல பண்ணியிருக்காங்களா, மதில் சுவர் இருக்குன்னா சுவரில் வந்து பிரதானமான பொருள் என்ன, ரூஃப்ல வந்து பிரதானமான பொருள் என்ன, அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குன்னா அது வந்து உள்ளேயே இருக்கா இல்லை வெளியில இருக்கா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் இருக்குன்னா உள்ள இருக்கா இல்லை வெளியில இருக்கா இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பண்ணணுமா, இது இல்லாமல் அவங்க வீட்டில் கிச்சன் இருக்கா, கேஸ் கனெக்ஷன் பயன்படுத்துறாங்களா, டிவி இருக்கா, மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, சைக்கிள், டூ வீலர், ஃபோர் வீலர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் நம்ம வந்து கேட்குறோம். அந்த நபர்களை பற்றின முழுமையான தகவல்கள் வந்து இரண்டாம் கட்டத்தில் சேகரிக்கிறோம். அது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் கட்டம் நடைபெறும். அந்த பாப்புலேஷன் எனுமரேஷன் ஃபேஸில் அந்த குடும்ப நபர்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம செகண்ட் ஃபேஸில் கலெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஃபேஸ்ல வந்து கவர் ஆகும்.
0: இதெல்லாம் ரகசியம் பாதுகாக்கப்படுமா சார்?
1: ஆமாம், சென்சஸ் ஆக்டிலேயே வந்து இதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன தகவல்கள் நம்ம சேகரிக்கிறோமோ அது வந்து 100% செக்யூர், வேற எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. அது ஆக்ட்லேயே இன்பில்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கும், அந்த டிஜிட்டல் ஆக்ட் இதெல்லாம் சொல்றோம்னா அதுபடி என்னென்னலாம் அதுல பேசிக்கான சேஃப்டி ஃபியூச்சர்ஸ், செக்யூரிட்டி என்னெல்லாம் மெஷர்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து யாருமே அதை சேவ் பண்ணவும் முடியாது. நேரடியாக அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க மொபைலில் இவங்க ரெக்கார்ட் பண்ணோன்னே நேரடியாக அது சர்வருக்கு தான் போகும். அதை யாரும் சேவ் பண்ணிக்கிற முடியாது, சர்வருக்கு தான் போகும். ரெண்டாவது, இந்த தகவல்களை வந்து பர்சனல், அது தனித்துவம் வாய்ந்த தகவல்கள், அவங்களுக்கு தனிப்பட்ட விவரங்களை வந்து எங்கேயுமே, ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸுமே அதை எங்கேயுமே வெளியிட மாட்டாங்க. இப்போ நான் ஒரு பேரே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பேரோ, அவங்க வீட்டில் இந்த பர்டிகுலர் வீட்டில் இத்தனை ரூம் இருக்குது, அந்த மாதிரி தகவல்களை வந்து எங்கேயுமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு பேஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக தான் இது பயன்படுத்த போகிறோம் நம்ம. இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இத்தனை வீட்டில் கழிப்பறை வசதி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோமே ஒழிய, இவங்க பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட தகவல்கள் வந்து இன்னார் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் டேபிளேஷன் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இந்த மாவட்டங்கள் வாரியா இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, இவ்வளவு தமிழ்நாட்டில் மொத்தம் இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, இந்தியாவில் இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, இத்தனை மொபைல் இருக்கு, இப்படி தான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு பர்சனல் டீடைல்ஸும் எங்கேயுமே

0: ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான எல்லா சேஃப் கார்ட்ஸும் இருக்குது.
1: இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் நீங்கள் கணக்கெடுக்க போகிறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அந்த நபர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம்.
0: ஸோ நம்ம இந்த சென்சஸ் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, மக்கள் வந்து சரியான தகவல்களை கொடுக்கறது வந்து அவங்களோட ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் இருக்குது. அது அவங்களோட பொறுப்பு, கடமை, பொறுப்பு அப்படின்னு இருக்குது. தே ஆர் பவுண்ட் டு கிவ் தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்கணும். பட் அதே சமயம் அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்குறாங்களா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் நம்ம எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் மொபைல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலை காட்டுங்க, இல்லாட்டி என் வீட்டில் வந்து 4 அறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நான் 4 அறை வந்து பாக்குறேன், அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது இல்ல. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேக்குறது, அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பர்பஸ்ஃபுல்லா அவங்க வந்து தப்பான தகவல்களை கொடுக்கறாங்க, இல்ல சரியான தகவல்களை வழங்கல, இல்ல ஒத்துழைக்காம இருந்தாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்ட்ல வந்து ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா நாங்க நம்மளோட கணக்கெடுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து நாங்க ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்பை நீங்க வாங்கிட்டு சரியான தகவல்களை நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி.
1: பெரும்பாலான அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இதற்கு பயன்படுமா?
0: இல்லை, இந்த முதல் கட்டத்தில் இந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. முதல் கட்டத்தில் வந்து உங்களுடைய மொபைல் எண் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அது வந்து ஆப்ஷனல். 33 கேள்விகளில் அந்த கேள்வி மட்டும்தான் ஆப்ஷனல். மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து அவங்க கட்டாயம் பதில் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் விருப்பம்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறாங்க. விருப்பம் இல்லைங்க, எனக்கு நான் ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்னா அதுவும் தேவையில்லை. இரண்டாம் கட்டத்தில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இரண்டாம் கட்டத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்ற இன்னும் அரசாணையும் வெளியிடப்படலை. அதில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் வேற ஏதாவது ஆதார் டீடைல்ஸ், இந்த மாதிரி பேன் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், இதெல்லாம் கேட்கலாம் இல்லை கேட்காமலும் இருக்கலாம். அதுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ முதல் கட்டத்தில் 33 கேள்விகள்ன்றது இந்தியா முழுக்க இதே 33 கேள்விகள் தான் கேட்குறாங்க.
1: காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
0: இதே 33 கேள்வி தான். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையும் அவங்கவுங்க கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம வேற கேள்விகளை கேட்க முடியாது. அதே மாதிரி இரண்டாம் கட்டத்துக்கான கேள்விகள் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி செப்டம்பர் மாதத்தில் அதை வெளியிடும்.
1: ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து உள்ளூர்ல இருப்பார் சார், இன்னொருத்தர் வந்து வெளியூர்ல இருப்பார், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல.
0: நம்ம நார்மலா வந்து எல்லாருக்குமே பேஸ் வந்து என்னவா பண்றோம்னா, அவங்க நார்மலா வசிக்கும் இடம், வழக்கமாக வசிக்கும் இடத்துல தான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பேஸ். அவங்க அதிகமான டைம் இங்கேயே இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து வேற ஊர்ல இருக்கிறாரு, அவர் மேக்சிமம் அங்கேயே தான் இருக்காரு, அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறாருன்னா அவர் அங்கதான் கணக்கெடுப்பாங்க. வழக்கமான வசிப்பிடத்துல அவங்க பண்ணணும். நான் 2 நாள் வந்து விருந்தாளியா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்களை வந்து அங்க நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். நீங்க உங்க வீட்டுக்கு அங்க வர்றப்ப நீங்க கணக்கெடுத்துக்கங்க, நீங்க உங்க இதை கொடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்லுவோம்.
1: இது உள்ளூர்ல உள்நாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடா இருந்தா சார்?
0: வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு வந்து இங்கதான் இந்தியாவில்தான் இருக்கிறாங்க. அப்போதைக்கு இந்த 30 நாள் பீரியட்ல வந்து அவங்க ஒரு 10 நாள் வந்து ஒரு வெளிநாடு ட்ரிப்பு போறாங்கன்னா அவங்க இங்க வந்துருவாங்க. ஆனா அவங்க மேக்சிமம் வெளிநாட்டிலே தான் இருக்கிறாங்க, என்ஆர்ஐ மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி டயத்துல அவங்கள நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட வழக்கமான வசிப்பிடம் வந்து வெளிநாடாயிருது, இந்தியா இல்ல.
1: இந்த மாதிரி கணக்கெடுக்கிறதுலாம் சார் எந்த வகையில வந்து அரசாங்கத்துக்கும் சரி ஒரு தனி மனிதனுக்கும் சரி உதவிகரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்ப இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா நம்ம சேகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து இந்த கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், குடிநீர் வசதி, வேற தொழில் ரிலேட்டடான வசதி, அடிப்படை தேவைகளுக்குண்டான வசதி, இதுக்குண்டான திட்டமிடலுக்கு வந்து இது பயன்படும். இப்போ நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருந்தோம்னா, இப்போ நம்ம எல்லா வீட்லையும் பார்க்குறோம் கேஸ் கனெக்ஷன், நிறையா வீடுகளில் இப்போ கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பேர்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்லை, அப்போ நிறையா பேர் விறகடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம இப்போ கேஸ் கனெக்ஷன் எல்லாரும் கொடுக்கணும்னா நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்லை இம்போர்ட் பண்ணணும், அதுக்குண்டான தேவைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை வீட்டில் வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற பிளான் பண்ணலாம். அடுத்த 10 வருஷத்தில் 10 கோடி கனெக்ஷனாக இருக்கதை நான் 20 கோடிக்கு பண்ணுறேன், 30 கோடி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் நம்ம ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும். இந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும்.
1: எந்த அளவுக்கு மக்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தான் திகழ்ந்துக்கிட்டே வருது. அதனால மக்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அது அதுக்குண்டான விழிப்புணர்வும் வந்து நம்ம எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் மூலியமாகவும் எல்லா தாசில்தார்கள் மூலியமாகவும் அங்க மாவட்டங்கள்ல தாலுக்கு லெவல்ல ஈவன் நகர்ப்புற இதுல இருக்கிற நகராட்சிகள் எல்லாத்துலயுமே நம்ம விழிப்புணர்வு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் நிறைய பண்றோம். சோ அதனால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
1: இது சம்பந்தமா தொடர்பு கொள்ளலாமா யாரையாச்சும் அதுக்குன்னு நீங்க அலுவலர்கள் அங்கங்க வச்சிருப்பீங்க அல்லது பொதுவா?
0: இல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த பணியில வந்து 160,000 பேர் ஈடுபடுறாங்க.
1: 160,000
0: பேர் ஈடுபடுறாங்க. ஒரு கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு பகுதியின் கொடுப்போம். ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து நார்மலா ஒரு 250 வீடுகளில் இந்த 33 கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்களை வந்து அவர் சேகரிக்கணும். 250 வீடுகள் இல்லைனா ஒரு 800-900 மக்கள் தொகை அளவு, அதுதான் வந்து ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்னு நம்ம சொல்றோம். அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளில் வந்து அவங்க வந்து அந்த தகவல்களை சேகரிக்கணும். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவை கவர் பண்ணுவாங்க.
1: இந்த துறையினுடைய ஒரு இயக்குனரா, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இயக்குனரா, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வா நீங்க சொல்லலாம் இந்த சென்சஸ் பணிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் மக்கள் பங்கேற்கணும், அது உங்களுடைய கடமை பொறுப்புன்னு சொல்லியிருக்கீங்க, அதை வரவேற்று உங்களுடைய கருத்தை பொது கருத்தா சொல்லலாமே.
0: நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் August 1 to August 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பிற்கான வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தாமாக முன்வந்து இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்தால் சோ அது இயக்குநரகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் கணக்கெடுப்பாளர்கள் தங்களது வீட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான தகவல்களை கொடுத்தால் நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத தகவல் சார்?
0: தேதிகளை வந்து மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுய கணக்கெடுப்பிற்கான தேதி July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டுமே இந்த கால அவகாசம் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் களப்பணி, முதல் கட்டத்திற்கான களப்பணி நடைபெறுற தேதிகள் August 1 முதல் August 30 வரை உள்ள 30 நாட்கள் மட்டுமே, இந்த 45 நாட்கள் மட்டுமே இது நடைபெற உள்ளது. ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த தேதிகளை வந்து மக்கள் நினைவில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: சனி ஞாயிறு வீக் டேஸ் எல்லா நாளும் இது நடைபெறும் சார்.
0: ஆமா, அந்த கணக்கெடுப்பாளர் அவங்களுக்கு வகிச்ச பணியை வந்து அவங்க முடிக்கணும். அந்த 30 நாளைக்குள்ள அவங்க முடிச்சுக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் போய்க்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம், ஒர்க்கிங் டேஸ்லையும் போகலாம், ஆஃப்டர் ஒர்க்கிங் அவர்ஸ் போகலாம், ஈவினிங். இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈவினிங் போகலாம், 6 to 7 அந்த மாதிரி டயத்து கூட போய்க்கலாம். இந்த டைம் இந்த டே அப்படின்ற எதுவும் கிடையாது. இந்த 30 நாளைக்குள்ள 290 வீட்டில் நீங்கள் இந்த 33 கேள்விகளுக்குண்டான பதில்களை சேகரிக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம்.
1: அதனால நிச்சயமாக பயப்படக்கூடாது.
0: ஆமாம்,
1: சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய அந்த கார்டோட தான் வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து வந்திருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தரணும். இது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி இந்த மக்கள் கணக்கெடுப்பு பணி. இயக்குனர் சொன்னது போல ஒத்துழைப்பு கொடுக்கும்படி வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேர்முகம். பங்கேற்றவர் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்கள். உடன் உரையாடியவர் பி சரவணன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேயர்களே, இன்று உலக சர்வதேச நீதி தினம் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதி அமைப்பை வலுப்படுத்தவும், மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான நீதியை உறுதி செய்யவும் 1998 ரோம் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று நிகழ்வின் அடிப்படையில் இந்நாள் தொடங்கப்பட்டது. இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான கொடூர குற்றங்களை தடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் இத்தினம், குற்றவாளிகள் தங்களின் அதிகார பலத்தால் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை வலியுறுத்துகிறது. சாதி, மத, இன பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமான நீதியும் பாதுகாப்பும் கிடைக்கச் செய்வதே ஒரு நாகரீக சமுதாயத்தின் கடமையாகும். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி உலகளாவிய நீதியை பாதுகாப்போம். குற்றங்கள் ஒழியட்டும், நீதி வெல்லட்டும், சமத்துவ உலகம் தடையின்றி மலரட்டும்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள்

0: உடல்நலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ரெட்ரோ ராகங்கள்.

0: காத்து
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்ட பாடல் ஆனந்தராகம் திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, இன்று காலை

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: இன்று
2: ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
3: முகத்தில்
4: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவரு ஒரு வித்தியாசமான ராஜா. எந்த வகையில வித்தியாசமானவர்னு கேட்டா, மக்கள் கிட்ட வரி வசூல் பண்றதுல கொஞ்சம் வித்தியாசமானவர். மற்ற மன்னர்கள் மாதிரி ஒரு நேரடியா வரி வசூல் பண்றது இல்லை, கொஞ்சம் மறைமுகமா அதை பண்ணுவார். அது எப்படின்னா, ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மாசம் 1 மரக்கால் நெல் மக்கள் கொடுக்கறது இல்ல, ராஜா மக்களுக்கு கொடுப்பார் 1 மரக்கால் நெல். அதாவது அரண்மனையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நெல் வந்து சேர்ந்துரும். அந்த 1 மரக்கால் நெல்ல இவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக 1 மரக்கால் அரிசியை ராஜாவுக்கு திருப்பி கொடுக்கணும். இதுதான் அந்த ஊர் வழக்கம். ராஜா வந்து ஜனங்களுக்கு நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அதே அளவு அரிசியாக திருப்பி வாங்கிக்குவார். இதை தவிர வரி எதுவும் வசூல் பண்ணுறதில்ல. இப்படி ஒரு ராஜா. இது மேம்போக்காக பார்க்கறதுக்கு ஏதோ சாதாரணமாக தெரிஞ்சாலும் குடிமக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ராஜா கொடுக்குற நெல்லையும் அரிசியாகணும், அதோட இன்னும் ஒரு பாதி அரிசியை இவங்க சேர்த்தும் கொடுத்தாகணும். மக்கள் வந்து ராஜாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ராஜா எப்போ சாவார் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரே அப்படின்னு. பல பேர் அந்த ஊரில் வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளி தேசத்துக்கே போயிட்டாங்க. இங்கே காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம்னு. மக்கள் எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த மன்னன் நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டான். ராஜா இப்படி சாக கிடக்கிறாருன்னு தெரிஞ்சும் மக்கள் யாருமே வந்து பார்க்கல. எப்படி பார்ப்பாங்க, அவர் தான் எப்போ போவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன ஏன் யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம குடிமக்களில் அப்படின்னு மந்திரிக்கிட்ட கேட்டார் ராஜா. நம்ம ஊரில் மக்கள் எங்கே இருக்காங்க பார்க்கறதுக்குன்னார் அவர். ஏன், என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டார். அமைச்சர் அப்போதான் அரசனுக்கு அவன் பண்ணின தவறை வந்து சுட்டி காட்டினார். மக்களுக்கு இழைத்த கொடுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சார். அதுக்கப்புறம்தான் மன்னருக்கு ஞானோதயம் வந்தது. செய்த பாவங்களை எண்ணி வருத்தப்பட்டான். மெதுவாக அமைச்சர் பக்கம் திரும்பி, எங்கே என் புள்ளன்னு கேட்டான். அவர், எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பார், சூதாட்ட விடுதிகளில் கிடப்பார் அப்படின்னார் அமைச்சர். அவன் எங்கே இருந்தாலும் உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. அடுத்த நாளே இளவரசனை கொண்டாந்து நிறுத்தினாங்க. தந்தையே, என்ன செய்யணும்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் இளவரசன். அவர் சொன்னார், மகனே, மக்களுக்கு வந்து நான் பொல்லாதவன் ஆயிட்டேன், அவங்களாம் என்னை நல்லவன் சொல்லணும், அப்படி அவங்கள சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னார். தந்தையே, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு மக்கள் சொல்லும்படியாக நான் செய்கிறேன் அப்படின்னா பையன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பையன் பட்டத்துக்கு வந்தான். அவன் என்ன பண்ணான், வரி வசூல் பண்ணுற முறையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணான். என்ன மாற்றம் பண்ணினான்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 மரக்கால் உமியை கொடுக்கறது, அதுக்கு பதிலாக 1 மரக்கால் அரிசியை வாங்கிக்கிறது. அப்பா என்ன பண்ணார், நெல்லை கொடுத்துட்டு அரிசியாக வாங்கினார். இவன் மகன் வந்து உமையை கொடுத்துட்டு அரிசியாக வாங்கினான். கொஞ்ச காலம் ஆச்சு. ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், அமைச்சரே, நம்ம ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னார் அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க, இவன் பண்ணுற கொடுமையில் அப்பங்கார ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அதாவது இளவரசனை விட பழைய மன்னரே ரொம்ப நல்லவர். ரொம்ப பாதி கஷ்டம்தான் அது, இது முழு கஷ்டங்கிறது மாதிரி ஆயிட்டுது. எப்படியோ அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை புள்ளை காப்பாற்றி விட்டான். அதாவது மன்னர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல வைக்கிறேன்னு தானே சொன்னான், அதே மாதிரி சொல்ல வச்சுட்டான். இந்த காலத்தில் இது மாதிரி அப்பாவுக்கு உதவுற பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளையாண்டான்னு சொன்னான், நான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறியா அப்படின்னா, உங்கள் அப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டேன். சும்மா தான் இருக்கிறார் அப்படின்னா அவன். சும்மா இருக்கிறதுக்கு இவன் உதவியாக இருக்கிறானா, இப்படி இருக்கிறாங்க. அதாவது நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து எந்த வகையில் வாங்கணும்னு முடிவு பண்ணுறது தான் முக்கியம். அதனால் வாழ்க்கையில் நாம் வந்து மன்னராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, நல்லவன் அப்படிங்கிற பேர் வாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நல்லவன்கிற பேர் வாங்கிட்டால்

0: வாழ்க்கை ரொம்ப சுலபமா அமையும்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

what?

இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 50 முதல் 60 வரை, வெண்டைக்காய் 50 முதல் 60 வரை, தக்காளி நாட்டு ரகம் 24 முதல் 34 வரை, தக்காளி ஆப்பிள் ரகம் 30 முதல் 40 வரை, அவரை 70 முதல் 90 வரை, பூசணிக்காய் 15 முதல் 21 வரை, பச்சை மிளகாய் 45 முதல் 60 வரை, சின்ன வெங்காயம் 52 முதல் 72 வரை, பெரிய வெங்காயம் 35 முதல் 49 வரை, தேங்காய் 42 முதல் 58 வரை, முருங்கைக்காய் 58 முதல் 82 வரை, கிழங்கு வகைகளில் சக்கரவள்ளி கிழங்கு 33 முதல் 47 வரை, மரவள்ளி கிழங்கு 33 முதல் 47 வரை, உருளைக்கிழங்கு 42 முதல் 58 வரை, கேரட் 33 முதல் 47 வரை, பீட்ரூட் 50 முதல் 70 வரை, முள்ளங்கி 25 முதல் 35 வரை, பட்டாணி 110 முதல் 150 வரை, வெள்ளைப்பூண்டு 180 முதல் 220 வரை, இஞ்சி 180 முதல் 220 வரை, பீன்ஸ் வகைகள் 66 முதல் 94 வரை, புரோக்கோலி 100 முதல் 140 வரை, கருவேப்பிள்ளை 33 முதல் 47 வரை, கொத்தமல்லி 58 முதல் 82 வரை, புதினா 50 முதல் 70 வரை, கீரைகள் 50 முதல் 70 வரை. இனி பல வகைகள். கொய்யா 66 முதல் 94 வரை, மாதுளப்பழம் 190 முதல் 230 வரை, பப்பாளி 37 முதல் 53 வரை, மாம்பழம் 84 முதல் 116 வரை, வாழைப்பழம் 37 முதல் 53 வரை, ஆப்பிள் 220 முதல் 260 வரை, ஆரஞ்சு 130 முதல் 170 வரை, சாத்துக்குடி 75 முதல் 106 வரை. நேர்கள் இதுவரை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள்.

சாகுல் அமித் மற்றும் சுரலதா குரலில் கேட்ட பாடல். மே மாதம் திரைப்படத்திற்காக

0: தவழும் மழலையாகி, தள்ளாடும் பேதையாகி, செல்ல பெருமையாகி, மலர் சூடும் மங்கையாகி, கற்றறிந்த மடந்தையாகி, மலர் மாலை சூட்டி, ஆணின் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் அருவியாகி, பெண்மை பூத்து உயிர் கொண்டு வந்து, பாலூட்டி சீராட்டி வளர்த்து, உலகை பண்படுத்தும் தெரிவையாகி, கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும், நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். வாங்க நேர்களே, நம்ம ஒரு மகளிர் கிட்ட பேசலாம்.
1: ஹலோக்கா, வணக்கம்.
2: வணக்கம்மா, சொல்லுமா.
1: உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து மேரிமா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க வர்க்கிங் போயிட்டு இருக்கோம்ப்பா.
1: ஓகே, வீட்டுல எத்தனை பேரு?
2: நாங்க வீட்டுல 4 பேருமா.
1: குழந்தைங்க எத்தனை பேரு?
2: குழந்தைங்க 2 பேருமா, பொட்டு புள்ளைங்க 2 பேரு.
1: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: ஒரு புள்ள வந்து காலேஜ் படிக்கிற, பெரியவ வந்து டீச்சரா வர்க் பண்ணிட்டு.
1: நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலைகள் எப்படி நீங்களே பாப்பீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து உங்க பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா?
2: இல்லம்மா, எனக்கு பிள்ளைங்களும் வீட்டுல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வரத்துக்குள்ளவே கொஞ்சம் வேலை முடிச்சிருவாங்க. பின்னே வீட்டுல ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்தா நாங்க வந்து செஞ்சுக்குவோம்.
1: ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது ஹாபிஸ் இருக்கா?
2: தைக்கிறோம், ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, என்னென்ன ஸ்டிச் பண்றீங்க?
2: பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம், சுடிதார் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லாமே தைக்குவோம்.
1: இப்போ உங்களுக்கு வீட்டு வேலைகள்ல ரொம்ப பிடிச்ச வேலைனா எதுன்னு சொல்வீங்க?
2: சமைக்கிறது பிடிக்கும்.
1: நீங்க வீட்டுல செய்யற எந்த ஒரு டிஷ் வந்து உங்க வீட்டுல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க?
2: மட்டன் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல.
1: ஓ, சூப்பரா செய்வீங்க.
2: செய்வோம்.
1: ஓகேங்க, இப்போ வந்து நீங்க சமையல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதனால உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். அந்த காலத்துல இருந்த ஒரு உணவு பழக்கம் வந்துட்டு இந்த காலத்துல இல்ல, அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா?
2: கண்டிப்பா இருக்குதுமா. இந்த களின்னு செய்வாங்க அந்த நாள்ல எல்லாம், அந்த களி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் உடலுக்கு. இந்த நாள்ல அவ்வளவு யாரும் அந்த களி எல்லாம் யூஸ் பண்றது இல்ல.
1: அப்புறம் வேற என்ன இருக்கு?
2: பின்ன புட்டு, புட்டு அதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து எல்லாம் செய்வாங்க அந்த நாள்ல. இந்த நாள்ல அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து யாரும் செய்யற மாதிரி இல்ல, எல்லாம் பீசா பர்கர் அந்த மாதிரி இதுக்கு மாறி இருக்கிறாங்க.
1: ஓகே, இந்த உணவுகள்லாம் வந்து ரொம்ப ஹெல்தி கூட இல்லீங்களா?
2: கண்டிப்பா ஹெல்தியான ஃபுட் இதெல்லாம். பழைய சாப்பாடு வந்து தண்ணி ஊத்தி அது கரைச்சி எல்லாம் கஞ்சி மாதிரி சாப்பிடுவாங்க. அது கூட ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வச்சு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நாள்லாம் அதெல்லாம் இல்ல, அது கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்தான சாப்பாடு அதெல்லாம்.
1: சரி, யூடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுங்களா?
2: டிப்ஸ் சொல்றேன். இது கடலை மாவு, பின்ன கொஞ்சம் மஞ்சள் பொடி, அது கூட கொஞ்சம் தயிர், அது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முகத்துக்கு அப்ளை பண்ணா முகத்துல இருக்கிற அந்த கரும்புள்ளி எல்லாம் போய் முகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
1: ஓகேங்க, ரொம்பவே சூப்பரா ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு?
2: எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து கன்னடால விஷ்ணுவர்தன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: ஓகே, நீங்க கன்னடாவா?
2: நாங்க இருந்ததெல்லாம் கர்நாடகால, இப்ப மேரேஜ் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம்.
1: ஓகே, அப்ப தமிழ் மூவிஸ்ல பாப்பீங்களா?
2: தமிழ் மூவிஸ் பாக்குவோம்.
1: ஓகே, தமிழ் ரொம்ப சூப்பரா தான் பேசுறீங்க.
2: வீட்டுல எல்லாம் தமிழ் தான் பேசுவோம் நாங்க, ஆனா படிச்சதெல்லாம் கன்னடா. கன்னடா நடிகர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் சொன்னீங்கன்னா சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும்?
2: அஜித் அவரது ஒரு சாங் போடுங்க.
1: ஓகே மேம், கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: வணக்கம் மேம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: என் பேர் லீனா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு இடத்துல சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: ஓகேங்க, சூப்பர். இப்ப இந்த குக்கிங் மேல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி நீங்க இந்த வேலைக்கு வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு இந்த சமையல் வேலை எல்லாம் எனக்கு வரவே வராது. சின்ன வயசுல இருந்து அது பிடிக்கவே பிடிக்காது. நான் சமையல் வேலைக்கு போகவே மாட்டேன். ஆனா இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சமையல் வேலை குடும்பத்துக்காக செஞ்சு செஞ்சு அப்படியே நல்லா கத்துக்கிட்டேன் சமையல் எல்லாம்.
0: ஓகேங்க, சூப்பர். அப்ப சின்ன வயசுல இருந்து பிடிக்காம கல்யாணத்துக்கு அப்புறம் கத்துக்கிட்டு இப்ப வந்து ஒரு குக் ஆயிட்டீங்க.
1: இப்ப வந்து நல்லா சமைக்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு இடத்துல வேலை செய்யற அளவுக்கு முன்னேறிட்டேன்.
0: ஓகே, சூப்பருங்க. இப்ப நீங்க சமையல் செய்யறதுல வந்துட்டு இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப பிடிக்கும், நீங்க இது எப்பொழுதுமே செஞ்சு கொடுங்கன்னு வந்து எந்த டிஷ் கேட்பாங்க?
1: எல்லா டிஷ்மே கேட்பாங்க.
0: ஓகே, நீங்க எல்லாமே சூப்பரா செய்வீங்க. எது வந்து உங்களோட ஃபேவரட்?
1: பிரியாணி செஞ்சு கொடுன்னுவாங்க, பாயாசம் வச்சு தர சொல்லுவாங்க.
0: ஓகேங்க, சூப்பர். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
1: எங்க ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி, ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க.
0: ஓகேங்க. இப்ப வந்து நீங்க ஒரு குக்கா இருக்கீங்க, சோ ஊட்டியஃபார்ம் நேர்களுக்காக ஏதாவது ஒரு டிஃபரெண்டா ஒரு புதுமையான ஒரு ரெசிபி பத்தி சொல்ல முடியுமா?
1: ஒரு சட்னி சொல்றேன் நானு, நாகப்பழம் சட்னி. அது நாகப்பழம் வாங்கி நல்லா உப்புக்கல் போட்டு தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பழத்தை, அந்த உள்ள இருக்கிற அந்த விதையை தனியா எடுத்துட்டு, அந்த இது மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட நாலு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல் பூண்டு, உப்பு வச்சு கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்ச் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு சுவையான சத்தான சட்னி கிடைக்கும்.
0: ஓகே மேம், சூப்பரான ஒரு புதுமையான ஒரு சட்னி பத்தி சொன்னீங்க, தேங்க்யூ. இப்ப வந்து நீங்க குக்கா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஏதாவது ஒரு நோய் இல்லைன்னா ஒரு காய்ச்சல் வந்துச்சுனாக்கா வீட்டுல ஒரு ரசம் வச்சு குடிப்பாங்க, அதுலயே வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல உணவே மருந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா, அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
1: உணவே மருந்துன்றதுல நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. இந்த காலத்துல ஃபுல்லா ஃபாஸ்ட் ஃபுட் தான் போயிட்டு இருக்குது. அந்த காலத்துல அப்படி இல்ல, ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு கசாயம் வச்சு கொடுப்பாங்க, ஒரு ரசம் வச்சு கொடுப்பாங்க, அதுலயே நம்மளுக்கு சரியாயிரும் அந்த சிக்கு. ஆனா இப்ப வந்து நம்ம மாத்திரை மருந்து போட்டாதான் சரியாகுது, அந்த அளவுக்கு போகுது. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்லயே போயிட்டு இருக்காங்க, அதனால அது ஒண்ணுமே சொல்ல முடியாது.
0: ஓகே, இப்ப கரெக்டா சொன்னீங்க. சோ இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணி சரி பண்ணா என்ன பண்ணலாம், அத பத்தி உங்களோட ஐடியா என்ன, டிப்ஸ் என்ன?
1: இத நம்ம மாத்தணும்னா பழைய நிலைமைக்கு நம்ம போகணும். பழைய நிலைமைக்கு போய் பழைய காலத்துல என்னென்ன கஞ்சி, சிறுதானியம் கஞ்சிங்க எல்லாம் வச்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் குடிக்கலாம். சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கலாம், கீரைங்க எல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். அப்ப அதெல்லாம் சேர்க்கிறப்போ நம்மளுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்ப நம்ம கொஞ்சம் தற்காத்துக்கலாம், நம்மளுக்கு வர சீக்குங்களை கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். உணவே மருந்தா பாதுகாத்துக்கலாம்.
0: ஓகே மேம், ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
1: பாப்பேன்.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுருங்க.
0: ஓகே மேம், கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: ஓகே, தேங்க்யூ.

0: கேர்ள்.
1: வணக்கம் மேம்.
2: ஹலோ. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேம்.
1: உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்துட்டு மேரி.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து கார்டன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஓகே, சூப்பருங்க. எந்த டைம்ல நீங்க இந்த ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க?
2: எனக்கு 2 ஹவர் தாங்க. காலையில ஒரு ஹவர், மதியானமா ஒரு ஹவர் போவேன். காலையில ஒரு 10 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வருவேன். 2 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு எல்லாம் வந்துடுவேன்.
1: ஓகேங்க. இந்த செடிகளை வளர்க்கறது எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? பிடிச்சிருக்கா?
2: பிடிச்சிருக்குது. அந்த பூங்க வளர்க்கற அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. பூங்களுக்கு தண்ணி ஊத்தி அது களை எடுத்து அதை வளர்த்து அதை அழகு பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பரா இருக்குது. அது நாற்று வச்சு தண்ணி ஊற்றி அது வளர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் வளர்ந்து பூ விட்டவுடனே நான் அதை பாட்டு பாடிக்கிட்டே அந்த பூ வளர்க்கறதுக்கு ஜாலியாக அது கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பாட்டு பாடிட்டு இருப்பேன்.
1: ஓகேங்க, சூப்பர். அப்படித்தான் சொல்லுவாங்கல்ல, செடிங்கெல்லாம் வளர்க்கும் போது நம்ம அங்கே கூட பேசிட்டு வளர்த்தோம்னா அது அழகாக வளர்ந்து அப்படின்னு தரும். நல்லா பாட்டு பாடுவீங்களா?
2: நல்லா பாட்டெல்லாம் பாடுவேன், தனியாலாம் இருக்க மாட்டேன். பாட்டு பாடிக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படியே.
1: ஓகே, அப்போ நீங்களும் பாட்டும் எப்பவுமே ஒன்னாவே இருப்பீங்க?
2: எப்பவுமே ஒன்னா தான் இருக்குவேன். பாட்டு பாடாத நாளே இருக்காது. சும்மா ஊன் கொட்டிட்டுனாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கணும், அப்போ வேலை ஓடுறது தெரியாது.
1: ஓகேங்க, சூப்பர். ரொம்ப அழகா பாடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, எங்க ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஒரு சாங் பாட முடியுமா?
2: பாடுற ஒரு அடி பாட்டு பாட்டுங்களா?
1: பாடுங்க.
2: ஆமா.

0: ரொம்பவே சூப்பரா பண்ணீங்க. இப்ப இந்த சாங்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, பாட்டு கூடவே இருப்பேன். இந்த பாட்டு அப்படின்றது நம்ம லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸான ரோல் பண்ணுது, அதை பத்தி சொல்லுங்க.
1: இந்த பாட்டு வந்துட்டு சந்தோஷத்துலயும் பாடுறோம், துக்கமா இருக்கக்குள்ளவும் பாடுறோம். ஆனா அந்த பாட்டு கேட்கும்பொழுது நிறைய அந்த வேர்டு கேட்கும்பொழுது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அந்த துக்கத்துக்கும் ஒரு வேர்டு இருக்குது, சந்தோஷத்துக்கும் ஒரு வேர்டு இருக்குது. அப்ப இந்த பாட்டுல வந்து எல்லாம் அடங்கி இருக்கிறதா ஒரு பாட்டுன்னு சொல்லி அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும்பொழுது நம்ம கவலைகள் மாறும், நம்ம பிரச்சனைகள் மாறும், சோகத்தை எல்லாம் மாத்துறதுக்கு இந்த பாட்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு.
0: ஓகேமா, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க வந்துட்டு இந்த கார்டன் வர்க் முடிச்சுட்டு வீட்டுல போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க?
1: வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டேன்னா சும்மா இருக்க மாட்டேன். ஏதாச்சும் நெட்டிங் ஒர்க், கை பின்னல் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான்.
0: ஓகேங்க, சூப்பர். நீங்க அப்போ வந்து பின்னவா அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன போடுவீங்க?
1: நான் பேபி செட் போடுவேன், மப்ளர் போடுவேன், ஸ்கார்ப் போடுவேன். அப்போ பின்னர் ஆயிட்டு ஏதாச்சும் அந்த நிலவுகளுக்கு மாற்றுறது அந்த மாதிரி நிலவலைஸ் அந்த மாதிரி எல்லாம் போடுவேன்.
0: ஓகேங்க, எப்படி இதெல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணுவீங்களா, இங்க உங்க ஓன் யூஸ்க்கு வச்சுக்குவீங்களா?
1: ஓன் யூஸ்க்கும் வைக்குவேன், சேல்ஸுக்கு யாராச்சும் கேட்டா அதுக்கும் பின்னி கொடுப்பேன். ஏன்னா அதுலயும் பிசினஸ் பார்க்கணும் இல்ல, ஒன்லயே பார்க்க முடியாது இந்த காலத்துல. நாலு பிசினஸ் பார்த்தாத்தான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி, அதனால பின்னி கொடுப்பேன், விற்குவேன்.
0: ரொம்பவே அருமையா சொன்னீங்க. வீட்டுல ஃப்ரீயா இருக்க டைம்லயும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதன் மூலமா ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சூப்பரா சொன்னீங்க. ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க பாக்கலாம்.
1: இப்போ தலைக்கு நம்ம வந்துட்டு ஆயில் போடுறோம், அது வந்து இப்ப எல்லாருமே கடையில விக்கிறாங்கன்ட்டு கடையுது வாங்கி போட்டு எல்லாம் முடி வளரும்ன்றாங்க. நாங்க அப்படி பண்றது இல்ல, எண்ணெயில வந்துட்டு வெந்தயம் போன்று கருவேப்பிலை போட்டு செம்பருத்தி பூவெல்லாம் போட்டு அதை ஊற வச்சு அதை எடுத்து போட்டாலே முடி நல்லா கருகருன்னு வளருது. அதனால நம்ம கைப்பக்குவத்தை வச்சு நம்ம இந்த காரியத்தை செய்யறோம்.
0: ரொம்ப சூப்பரா, கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம வீட்லயே செஞ்சு யூஸ் பண்ணா ஹேர் நல்லா க்ரோத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ. படம் எல்லாம் பாப்பீங்களா?
1: நான் படம் எல்லாம் பாப்பேங்க, ஏன்னா நான் பாட்டு பாடிட்டே இருக்கிறதுனால டிவியில போட்டு என்ன பாட்டு வருதோ அதை பாட்டு அது ஃப்ரீயா இருக்க சமயத்துல அதை கேட்டு நான் வீட்டுல பாடிட்டு இருப்பேன், அதனால அதெல்லாம் பாக்குவேன்.
0: ஓகே மேம், இப்ப உங்ககிட்ட அடுத்ததான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். உங்க லைஃப்ல கிடைச்ச ஒரு பரிசு வந்து என்னால மறக்கவே முடியாது, யாராவது கொடுத்த ஒரு கிஃப்ட் நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன், அப்படி ஏதாவது இருக்குங்களா?
1: நான் முதல்ல சாரி கட்டணும்னு ஆரம்பிச்ச உடனே எங்க அம்மா ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க, அந்த சாரி வந்து இன்னும் நான் அப்படியே மறக்காம வச்சிருக்கேன். எங்க அம்மா இல்ல இந்த நேரத்துல, எங்க அம்மாவுடைய நினைவா அந்த சாரி வந்து நான் பத்திரமா வச்சிருக்கேன். முதல் எடுத்து கொடுத்த சாரி, அது சாரி எடுக்கும்போது அம்மா ஞாபகம், அதனால அந்த சாரி பார்க்கும்போது அம்மாவை பத்த மதிக்குது.
0: ஓகே, சூப்பரா சொன்னீங்க. உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப மிஸ் பண்ற பர்சன் யாரு?
1: அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: அம்மா கேத்த பாடல ஒரு பாடல் போடுங்க.
0: ஓகேங்க, கண்டிப்பா. நீங்க கேட்ட மாதிரி உங்க அம்மாக்காக ஒரு சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுயசார்பு இந்தியா இலக்கை அடைவதற்கும் பசுமை போக்குவரத்து மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டுக்குள் 9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு

0: தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரது பண்புகளை உயரிய வாழ்க்கை நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட உயரிய சமுதாயத்தினை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக்கு அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: உலகின் மிக பெரிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்ட நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. சரியான பதிலளித்த நேயர்கள் அவினாசி, காந்திபுரம் பிரபுதேவி, ஸ்ரீசாய், கோயமுத்தூர் மாலதி, வேதாரண்யம் சரஸ்வதி, கனக்கம்பாளையம் கதிர்வேல், தூத்துக்குடி சிவன், நீலகிரி பிரியங்கா, தாராபுரம் வில்லியம், கரிமலை ராஜா, அறந்தாங்கி ஐயப்பன், மதுரை சோ சண்முக சுந்தரம். அடுத்த கேள்வி, மத்திய அரசின் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் உணவு எவ்வளவு? கேள்விக்கான சரியான பதில் 35 கிலோ. சரியான பதிலளித்த நேயர்கள் மத்தம்பட்டி சரளா, வெள்ளிப்பாளையம் மாதம்மாள், உடுமலை சாரங்கபாணி, காட்பாடி தாமோதரன், திருப்பூர் ஆதிரை, அமராவதி நகர் திகில், ஆசிரியர் காலனி வள்ளி. அடுத்த கேள்வி, தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளவு? கேள்விக்கான சரியான பதில் 1 கிராம். சரியான பதிலளித்த நேயர்கள் திருப்பூர் குமரசாமி காலனி கீர்த்தி ஹரிஸ், சென்னை வடிவு, அரியலூர் கார்த்திகா, அவினாசி உமா, வெள்ளக்கோவில் பத்மா, கோழிப்பண்ணை ஹரிஹரன், டிமணியட்டி மீனாட்சி, சேலம் ராதிகா, கோத்தகிரி ரமணி, மதுரை எஸ் அக்ஷய மீனாட்சி, அவினாசி சாய், ஆதியன் பூவிழி. அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் தனியார் தங்க சுரங்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆந்திரா. சரியான பதிலளித்த நேயர்கள் திருப்பூர் மனவை கசந்திரசேகர், தேனி மாவட்டம் தேன்மொழி, சிறுமுகை மணிகண்டன், பழனி கிருஷ்ணன், மணக்கடவு கலா, வேலூர் சுந்தர், ஈரோடு காமினி, பொகலூர் ஸ்ரீஜா, கோட்டைப்பாளையம் ரகுபதி, மதுரை மணிநகரம் ஐஸ்வர்யா, காந்திபுரம் பாலாமணி, மீனா தேவி. அடுத்த கேள்வி, தமிழக அரசு புதிய பாடத்திட்டத்தை தயாரிக்க யாருடைய தலைமையில் குழுவை நியமித்துள்ளது? சரியான பதில் மயில்சாமி அண்ணாதுரை. சரியான பதிலளித்த நேயர்கள் கரூர் சுப்பிரமணி, பொள்ளாச்சி குமார், மசினங்குடி கலைவாணி, எடக்காடு மாரியாயி, திருப்பூர் அம்பிகா, கோயமுத்தூர் லக்ஷ்மி. மூன்று கேள்விகளுக்கு மேல் சரியான பதிலளித்த நேயர்கள் திருப்பூர் வெள்ளையங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ் ஹரிஷ், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர் சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன்.
0: தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும்

0: கருத்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள். அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இன்றைய கேள்வி: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் அறக்கட்டளையை துவங்கியது, இவ் அறக்கட்டளையின் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒருமுறை: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் அறக்கட்டளையை துவங்கியது, இவ் அறக்கட்டளையின் பெயர் என்ன?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: இனி கேட்கலாம் நீங்கள் கேட்டவை. நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல் இடம்பெறுனா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018. அது மட்டும் இல்லாமல் 0423 கோடை ஆட் பண்ணி 2966781. வாட்ஸ்அப் எண் 8300191018. இந்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வார்த்தைகளின் சக்தி. ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கான சக்தி என்னன்றது இன்றைய தலைப்பு. அந்த தலைப்பை மையமாக வச்சு நீங்கள் எங்கள் கூட பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிப்பதற்கார விஜயன் நலமாக்கிறீங்களா?
3: நலமா இருக்கும் விஜய், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா, உற்சாகமாக ஊட்டி பண்பலை கேட்டுட்டு ஆனந்தமாக இருக்கேன் சார்.
3: ஓகே சார், சொல்லுங்க தலைப்பு கேட்டீங்களா?
4: ஆ, கேட்டேன் சார். வார்த்தைகளின் சக்தின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
3: நல்ல வார்த்தைகளின் சக்தி.
4: நாம பேசுற வார்த்தை வந்து மரியாதை தான் பேசணும். வாங்க வரவேற்கணும். உங்களுக்கு உறவினர்களும் சரி, இல்லை நண்பர்களும் சரி, ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிட்டு நம்ம கையெடுத்து இரு கையை கூப்பி அவங்களை வரவேற்கிறோம்.
3: சரி,
4: அந்த வணக்கன்றது வந்து அவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் நம்ம நினைச்சாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம வரவேற்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு தமிழ் வார்த்தைங்களே வணக்கம் தாங்க முதல் சக்தி என்னை பொறுத்த வரைக்கும். எத்தனையோ வார்த்தை இருக்குது, நட்பு இருக்குது, அன்பு இருக்குது. நம்ம வீட்டுக்கு வரணும், அன்போடு உபயோகிச்சிருக்கணும்.
3: ஓகே,
4: அதான் என்னுடைய கருத்து.
3: ஓகே சார், நன்றி நன்றி.
4: எனக்கு படம் வந்து முதல்வன்.
3: ஓகே,
4: பாடல் வந்து குறித்து சிரித்தவர்கள் என்னை குங்குமத்திற்கு அழைத்தவர்கள் இந்த பாடல் கொடுங்க சார்.
3: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
4: நன்றி.

0: நம்ம கூட அடுத்த நேயர் இருக்காங்க, யாரு எங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் ஈரோடு சோரம்பட்டி வளசந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: ஓகே.
1: அதாவதுங்க, அவர் வீட்டுக்கு முன்னாடி முகப்புல அதாவது வாழ்க வளமுடன் போட்டுருச்சுங்க ஐயா.
0: சரி சார்.
1: நான் அவர் கேட்டேன், என்னங்க இப்படி போட்டுக்கினேன்னு. அவர் படிக்கிறீங்க, எங்களை வாழ்த்துற மாதிரி இருக்கும்ல, அந்த சுத்தில் இருக்குது. ஆமா, வாழ்க வளமுடன் நம்மளை வாழ்த்துற மாதிரி இருக்கணும்ல, நல்லா சொல்ல சொல்லுவோமே. ஆமா, நல்லா சொல்லு. ஆமா, அதே மாதிரி ஒரு பேருந்துல உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு எழுதிச்சுங்க. ஆமா, நான் டிரைவரை கேட்டேன், என்னங்க உன் வாழ்க்கை உன் கையில் இருந்து. ஆமாங்க, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அது மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும்
0: அப்படின்னாரு.
1: நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனா எங்க வாழ்க்கை உங்க கையில் தாங்க இருக்குது. நீங்க சரியா பேருந்து இயக்குனா தானே நாங்க வந்து போக இடத்துக்கு போய் சேர்ந்த முடியும். அதனால எங்கள் வாழ்க்கை உங்க கையில் அப்படின்னு அவர்கிட்ட அப்படியே மாற்றி சொன்னேன். அவருக்கு ஒரு சிரிப்பு பூரிப்பு. அது எப்பயுமே நம்ம சொல்றது வந்து நல்ல ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்லணுங்கிறதுக்காக ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. என் நண்பர் கந்தசாமி இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல, அவர் எதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், குறை சொல்லாதீங்க, குறைய வந்து நிறைவா சொல்லி பாருங்க, அது திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவேன். இந்த நேரத்துல எனக்கு அகத்தியர் படத்துல இருந்து நீங்க ஆடி 1st இல்ல, அந்த காவிரியை வர சொல்லுவோம், காவிரி சீக்கிரமா வரட்டும், எங்களுக்கு எல்லாம் தண்ணீரை தரட்டும் அப்படிங்கிறதுக்காக சீர்காழிக்கு வந்து படிய நடந்தால் வாடி காவேரி.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றிங்கய்யா. பா, இளங்கோ ஈரோடு சொல்ல முடியாது.
0: ஓகே.

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமி.
0: வணக்கம், யார், எங்க இருந்து?
1: கோவை சிறுவாணிச்சாரல், நரசிபுரம், என் கே கந்தசாமி.
0: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளின் சக்தி.
1: அதாவது என்னுடைய கார்ல ஒரு வாங்கி எங்க அம்மா சொன்னது எழுதி வச்சுக்கணுங்க.
0: சொல்லுங்க சார்.
1: மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்.
0: உண்மையான வரிகள்,
1: அருமையான வரி. இந்த வரி இப்ப நம்ம கார் எங்கன்னா யாரோ ரெண்டு பேர் வந்து அதை படிச்சு பார்த்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க சார். அதனால மூத்தோர் சொல் வார்த்தையை நாம் நல்லா மகிழ்ச்சி நடக்கணுங்க.
0: சரி.
1: அப்புறம் அறிஞ்சாலும் அஞ்சு பேர்த்து கேட்கணும் அம்மா அடிக்கடிக்க சொல்லுவாங்க. நாம் என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் அஞ்சு பேர்த்து கேட்டு எந்த செயலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தங்க.
0: சரி சரி.
1: அதனால இந்த மாதிரி வாசகம் எல்லாம் கண்டிப்பா மக்கள் மனசுல இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். அதனால என்னுடைய காரில் அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கிறேன்.
0: ஓகே, அருமை அருமை சார். என்ன பாடல்
1: இல்லைங்களா சார்? காட்டுக்குயில், அதாவது சின்ன மாப்பிள்ள பாடல் இருந்துங்க.
0: ஓகே,
1: மனோபாய பாடல் போடுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இல்லை,
1: ஈரோடு கங்கோக்காக போட்டுருங்க சார்.
0: உண்மை நிச்சயமா. நன்றி
1: நன்றி நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், தரிப்பு கேட்டீங்களா? நல்ல வார்த்தைகளையும் சக்தி
1: கேட்டேங்க. நல்ல வார்த்தை வந்து ஒத்துக்கணும், செலவில்லாம தர ஒரு பரிசுங்க. அப்துல் கலாம் சொல்லிருப்பாரு, விவேக் ஒரு பேட்டி கேட்பாரு, எப்படி சார் இப்ப எல்லாரும் மனக்கண்டு நர முடியுமான்னு கேட்பாரு. அவர் சொல்லுவாரு, என்ன சொன்னீங்க, முடியுமாங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, முடியும் முடியும் அப்படின்னா முடியும், அது ஒரு பரிசுங்க.
0: ஓகே,
1: அப்புறம் வந்து திருச்சிற்றம்பலம், நன்றி வாழ்த்துக்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னோம்னா ஒருவருக்கு நம்ம செலவில்லாம கொடுக்குற பரிசுங்க.
0: உண்மை உண்மைதாங்க.
1: என்னங்க, நான் வந்து தினசரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரியவர் பார்ப்பேன், தினசரி பார்ப்பாங்க, வருஷம் 364, அவருக்கு 80 வயசுங்க, திருச்சிற்றம்பலம் வேலை இருக்கா, இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன், நன்றி வாழ்த்துக்கள், இதுதான் சொல்லுவாருங்க.
0: ஓகே ஓகே,
1: இந்த மாதிரி சொன்னாலும் போதுங்க, நான் பெருசா எதுவும் பாராட்டி பேச
0: போதும் சார், சின்ன சின்ன வார்த்தைகளே போதும், அதுவே மகிழ்ச்சி தருமே.
1: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: கண்ணதில சொன்ன வந்துங்க, சின்ன சின்ன கிளி.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: நலமா இருக்கீங்களா ஆண்டனி?
1: நல்லா இருக்கேன் சனி சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: அனைவரும் சூப்பரா இருக்கும். தலைப்பு கேட்டீங்களா?
1: நல்ல வார்த்தைகளின் சக்தி. கண்டிப்பா சார்,
0: சொல்லுங்க சார்.
1: நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறா.
0: சொல்லுங்க சார்.
1: இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது, இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உனது கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? ஒவ்வொரு ஒரு புத்தகங்களுடைய வரிகள்லாம் அவர் நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன் சார். சிறுவதிலேருந்து அந்த ஒரு நல்ல நற்சிந்தனைகளோட வரிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அது நோட்டு போட்டு சிறுவதிலேருந்து எழுதி வச்சிருக்கேன் சார். அப்புறம் உந்துதல் சக்தியை கொடுக்கும் இந்த வேர்டெல்லாம் வந்து, இந்த வார்த்தைகள்லாம் ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கும். இருள் சூழ்ந்திருக்கும் போதுதான் நட்சத்திரங்களை காண முடியும். இருள் சூழ்ந்திருக்கும் போதுதான் நட்சத்திரங்களை காண முடியும். ஆமா, ஏமா, அதனால நம் வாழ்க்கையும் அப்படித்தான். கஷ்டங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு வெளிச்சம் உண்டு என்று அடுத்தடுத்த ஸ்டெப்புகளே உழைப்பின் மூலவே காண்பிக்கணும் சார். ஆமா, பழி சொல்பவர்கள் வழி சொல்வதில்லை, பழி சொல்பவர்கள் வழி சொல்வதில்லை. விடியும் என்று நம்பு, முடியும் என்று விடியும் என்று நீ நம்பும் நீ, விடியும் என்று நம்பும் நீ, முடியும் என்று நம்பு. எப்படி விடியும் என்று நம்புறோமோ அது மாதிரி நம்மளால் முடியும் என்று நம்பணும் சார். ஒவ்வொரு ஒரு சிந்தனைகள்லாம் ஜஸ்ட் டூ லைன்ஸ் தான் இருக்கு, அதோட எத்தனை ஆயிரம் ஆயிரம் மீனிங்லாம் இருக்குங்களா சார். அதில் தான் நம்ம வந்து வெறுமனை வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் செயல்பாட்டுகளை கொண்டுட்டு வரோம் சார். வாழ்க்கையில் முத்துக்கள் கடலில் இருக்க, முத்துக்கள் வந்து கடலின் அடியில் தான் இருக்கு. முத்துக்கள் கடலின் அடியில், நீ உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தால் உனது மடியில் அந்த முத்துக்கள் இருக்கும். அப்படி ஒரு ஒரு அந்த கால கவிஞர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள்லாம் நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்து ஒரு ஒரு ஒரு பூஸ்ட் எனர்ஜியை கொடுத்துருக்காங்க. அதன்படி வாழ்ந்தாலே வார்த்தைகளால் மட்டும் படிக்காமல் வெறுமனே ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே தினந்தொரு வாழ்க்கையில விழிப்புணர்வு செயல்பட்டா நம்ம வந்து ஒரு என்ன எந்த ஒரு வெற்றி வாங்கியும் சூடலாம்ங்கிறது என்னுடைய கருத்துங்க சார்.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி.
1: என்னுடைய தேர்வு பாடல் சொல்லிட்டுமாங்க சார்?

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கீங்க ஐயா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க சக்தி, தலைப்பு கேட்டீங்களா?
1: நான் தலைப்பு கேட்டுட்டு இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன், தலைப்பு கேட்டுட்டே இருக்கேன்
0: ஐயா. சொல்லுங்க.
1: லைவ்ல ஓடுதா?
0: லைவ்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது வந்து என்னுடைய அப்பா என்ன சொன்னாருங்க, அனைவருக்கும் அன்பு செலுத்தணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும், அன்போடு பேசணும். ஆமா, நல்ல சிந்தனையோட இருக்கணும், நல்லவர்களோடு வாழணும் அப்படின்னு என்னுடைய அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காருங்க ஐயா. அதனால வந்து நல்லதே பேசுவோம், நல்லதே நடப்போம் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க ஐயா.
0: என்ன? ஓகே சார், என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: ராஜராஜ சோழன், தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றி.

0: நம்ம கூட அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: சென்னையிலேருந்து
0: ராஜேஷ். ராஜேஷ் தலைப்பு கேட்டீங்களா?

0: நம்ம கூட அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து?
1: சத்யநாராயணன், சென்னையில் இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா நல்லா இருக்கேன் சார், சூப்பராக இருக்கேன் சார். நல்ல நல்ல ஒரு தலைப்பு, நல்ல வார்த்தை, ஒரு சக்தின்னு சொல்லியிருக்கீங்க.
0: ஆமாம் சார், ஆமாம்.
1: ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துருவீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஒரு திருமணத்துக்கே போகிற ஒரு 100 பேர் வாழ்த்துறாங்க, ஒரு மணமக்களை நிச்சயமாக அந்த வாழ்த்தும் போது 95 பேருடைய பலன் அவங்களுக்கு அந்த நிச்சயமாக கிடைக்கும், டெஃபினட்டாக. சோ அந்த மாதிரி எக்ஸாம் போறோம், நம்ம குழந்தைங்க போறோம், நல்ல பெஸ்ட் விஷஸ், நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பினா நிச்சயமா அந்த குழந்தைங்க பிரைட்டா போய் சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது நம்ம.
0: சோ
1: எதுவுமே பாசிட்டிவா இருந்தோம்னா நிச்சயமா பாசிட்டிவா சக்சஸ் ஆகும். எதுவுமே எல்லாத்துல எல்லா விதமே உடல் நோயாளி பார்க்க போறோம், நீங்க நல்லா குணமாயி வரணும்னு சொன்னீங்க, நிச்சயமா ஒரு சந்தோஷம் இருக்கும், மனதில் ஒரு திருப்தி இருக்கும், அதே ஒரு நல்ல பூர்ணம குணமாக இருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி இருப்பாரு. சோ அந்த மாதிரி எதுவுமே அந்த பாசிட்டிவ் திங்கிங் கூட பாசிட்டிவா பேசினா நல்லா இருக்கும்.
0: ஓகே சார், என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: பொட்டு, இது பொன்மனை செல்வன், நீ பொட்டு வச்ச தங்க கூடும்.
0: ஓகே சார், உங்களுக்கு அந்த பாடல் இதோ.
1: நன்றி சார்.

0: இத்துடன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 1:10 வண்ணவன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பற்றிய சுய கணக்கெடுப்பு முறை தகவல்கள் இடம்பெறும், 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள், 2:30 இலக்கிய இன்பம் இறைவனும் மனிதனும் தமிழ் உரை, தொடர்ந்து இளையராஜா அவர்களின் விவேக சூடாமணி என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, இன்று நான் யார், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது.

7:30 தோட்டமும் தொழிலும், தேயிலையில் நீர்க்குழிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்கள் பாட்டு. எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின். உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
0: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: நளவாழ்வின் நம்பிக்கை குரல். இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில நிறைய சிநேகிதிகள் நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு மற்றும் வீட்டு பராமரிப்பு குறிப்புகள், இன்னும் பல விஷயங்களை கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சோ பலருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச குறிப்புகள் நமக்கு மட்டுமில்ல, பலருக்கும் வந்துட்டு அது தெரிந்தது அப்படின்னாக்கா அவங்களும் அதுல வந்து பயனுடையவங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில பெண்களாகி நீங்கள் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணலாம். 9301 0108 தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில.

ஓகே, சிநேகிதிகள் எல்லாருமே கண்டிப்பா இந்த நேரத்துல பிஸியா தான் இருப்பீங்க. அதுவும் குக்கிங் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல வந்துட்டு வீட்டுல ஏதாவது ஒரு வேலைகள் வந்து நம்மளுக்கு இருக்கதான் செய்யும். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வேலைக்கு போற பெண்களுக்குனாக்கா அவசர அவசரமா நம்மளை பராமரிக்க கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். நிச்சயமா ஃபர்ஸ்ட் பெண்களாகிய நாம வந்து நம்மளுடைய சுய பராமரிப்புல வந்து அதிகமா முக்கியத்துவம் தரணும் அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தின் உறுப்பினர்களையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம மற்றவர்களையும் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுடைய நலன்ல அக்கறை எடுத்துக்கொள்கிறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு நம்ம மேல எடுத்துக்கலனாலும் அதுல ஒரு 50% ஆது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமா சூப்பரா தான் இருக்கும். சோ இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு அழகு குறிப்பு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ இதை கேட்டுட்டு இருக்க பெண்கள், நீங்களும் உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை இன்றைய நமது சிநேகிதியின் நிகழ்ச்சியில கண்டிப்பா எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. சோ பொதுவா வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரொம்ப வந்துட்டு முடி வந்து கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா நிறைய முடி இருக்கக்கூடிய பெண்கள் கூட வந்துட்டு சில நேரங்களில் இந்த மாதிரியான முடி உதிர்தல் பிரச்சனையில வந்து பல டென்ஷனா இருக்கலாம், இல்ல ஒர்க் பிரஷரா இருக்கலாம், இந்த மாதிரியான காரணங்களை அதிக முடி உதிர்வு வந்து ஏற்படுத்தலையா. சோ இந்த மாதிரியான பெண்களுக்கான ஒரு குறிப்பு தான் இது. ஆவாரம் பூ கண்டிப்பா நம்மளுக்கு எளிமையா ஈஸியா கிடைக்கும். நம்மளுடைய ஊர்ல அழகா வளரக்கூடிய ஒரு மரம், மஞ்சள் நிற பூக்களோடு அந்த ஆவாரம் மரம் வந்து ரொம்ப பார்ப்பதற்கே அழகா இருக்கும் இல்லையா. கண்டிப்பா நம்ம வீட்டுல நம்ம வளர்க்கல அப்படின்னாக்கா கூட நம்ம தெருவில் இல்ல நம்ம போற வழிகள்ல வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஆவாரம் பூ கிடைக்கும் இல்லையா. அந்த ஆவாரம் பூ வந்து 100 கிராம் எடுத்துக்கங்க. அது கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா வெந்தயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு ஒரு 1/2 கிலோ. இது எல்லாத்தையும் கலந்து நல்லா மெஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, இதை காய வச்சுக்கணும். பொதுவாக ஆவாரம் பூ வந்து பச்சையாக நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நிழலில் வந்து நீங்கள் உலர வச்சிங்கனாலும் சரி அது ஈஸியாக காஞ்சிடும். அல்லது நல்ல வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு வச்சிங்கனாலும் ஒரு வித்தின் 2-3 டேஸில் வந்துட்டு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம், அல்லது மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி அதை ஒரு பவுடராக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுடரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வாரத்துக்கு 2 டைம் தலையில நீங்க ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா முடி உதிர்வு வந்து பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுல வந்து நான் சொன்னது ஆவாரம் பூ, வெந்தயம் அண்ட் பயத்தம்பருப்பு, இது மூணையும் நான் சொல்லியிருக்கேன். இது கூட நீங்க வந்துட்டு வேறு சில பொருட்களையும் நம்மளுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, சில பேருக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்கா நீங்க சின்ன வெங்காயம் கூட வந்துட்டு நீங்க இதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பவுடர் தனியா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. சோ அந்த பேஸ்ட் கூட சின்ன வெங்காயத்தை அரைச்சு அந்த சாரை எடுத்து mix பண்ணிட்டு போட்டுட்டு வந்தீங்க அப்படினாக்கா டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட ஈஸியா வந்துட்டு கியூர் ஆயிடும். சோ இந்த மாதிரியான அழகு குறிப்ப வந்து இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சோ இத கேட்டிட்டு இருக்க பெண்கள், வீட்ல நேரம் இருக்கக்கூடிய பெண்களும் சரி வேலைக்கு போற பெண்களும் இந்த பவுடரை பண்ணி வச்சிட்டீங்க அப்படினாக்கா கண்டிப்பா வாரத்துல 2 டைம் நம்ம குளிக்கும் போது ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்தோம் அப்படினாக்கா முடி உதிர்வு நாளுக்கு நாள் உங்களுக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நிச்சயமா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம சிநேகிதிகள் நிகழ்ச்சியில இணைவதற்கு முன்பாக அவங்களுக்கான ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். ஸ்டேடியோன் வித் ஊட்டி FM 101.8.

0: மாலையத்தில் நேரம் 12:20 ஆயிடுச்சு. அப்படி சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நிச்சயமா பெண்கள் வந்து ஒரு ஓவியம் மாதிரி தான். ஏன்னா கடவுள் படைக்கும் பொழுதே வந்து பெண்ணை உருவாக்கும் போது ரொம்ப யோசிச்சாருங்களாமாங்க. அதாவது ஆண்களை படிக்கும் போது ஈஸியா படிச்சாங்க, ஒரு பெண்ணை வந்து வடிவமைக்கும் போது அவர் வந்து ரொம்ப யோசிச்சாரு அப்படின்னு ஒரு கதை கூட நான் ஒரு டைம் வாசிச்சேன். அதாவது பெண்கள் வந்து எதையும் தாங்கக்கூடிய அந்த பக்குவம் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தன்னுடைய கவலைகளை வந்து வெளிக்காட்டாம அந்த கண்ணீர்லயே அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமை, ஒரு சாமர்த்தியம் அப்படின்னா அது பெண்களுக்கு மட்டும்தான். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து அந்த பொறுமை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் கடவுள் வந்து அந்த பெண்ணை படைக்கும் போது எல்லா உருவத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் அந்த பெண்ணோட இருதயத்தை மட்டும் படைக்கிறதுக்காக சில நாட்கள் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதையை வாசிக்கும் போது நிச்சயமா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு பெண்களும் அப்படிதான், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் கடவுள் நிச்சயமா அந்த பெண்களுக்குள்ள வந்து படைச்சிருக்காரு அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு டச் பண்ணதா இருந்திருக்கும், நிறைய குறிப்புகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதா இருக்கும். ஸோ அதை நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் பல பெண்களுக்கும் அது பிரயோஜனமுடையதாக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு ஸ்நேகிதி இணைப்பில் வந்திருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மேடம், திருநெல்வேலி இஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாங்க.
0: வணக்கம், சொல்லிருங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில வந்து கலரா வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன குறிப்புகள்?
1: காலிஃபிளவர், முட்டைக்கொத்து, கேரட், தக்காளி, பீட்ரூட், மாம்பழம், எலுமிச்சை, திராட்சை, வெள்ளிக்காய், ஆப்பிள் போன்றவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வராது.
0: ஓகே, இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரணும்.
1: ஆமா,
0: என்னென்ன காய்கறிகள் சொன்னீங்க?
1: காலிஃபிளவர், முட்டைக்கோசு, கேரட், தக்காளி, பீட்ரூட், அப்புறம் பழம், மாம்பழம், கொய்யா, எலுமிச்சை, திராட்சை, நெல்லிக்காய், ஆப்பிள்.
0: ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து உணவுல எடுத்துக்கலாம். பொதுவா நம்ம இதை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இல்லையா? சில நேரங்கள் அதை மிஸ் பண்ணாலும் அதை தொடர்ந்து சாப்பிடலாம். வேற எதுவும் குறிப்புகள் இருக்கா?
1: கைப்பிடி
0: சாதம் சேர்த்துக்கலாம்.
1: தோசை சுடும்போது தோசை கருகாமல் இருக்க ஒவ்வொரு தோசையும் ஊற்றுவதற்கு முன்பு தண்ணீரை தெளித்து தொடச்சி விட்டு ஊற்றணும். கருகாமல் இருக்க
0: அது செய்யலாம். ஓகே, ரொம்ப நன்றி மா, தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். நிலையத்தில் நேரம் 12:23 ஆயிடுச்சு. அப்படி சூப்பராக ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு நேர இணைப்பில் வந்து கூட அழகான ஒரு குறிப்புகளோடு நம்ம கிட்ட கடந்து சென்றிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஸ்நேகிதிகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்க. உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்பு, வீட்டு சமையல் குறிப்பு மற்றும் பல விஷயங்களை வந்து இன்றைக்கி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணலாம் உங்களுடைய ஃபேம் 101.8 நிகழ்ச்சியின் அடுத்த ஸ்நேகிதி. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க இந்த?
2: மகா தாராபுரத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன குறிப்புகளோட இன்னைக்கு வந்திருக்கீங்க?
2: அதாவது மேடம், இப்ப வந்து இந்த காய்கறி இருக்கு இல்லீங்களா?
0: ஆமா,
2: காய்கறி எல்லாம் முதல்ல கழுவிடணும். கீரை, முருங்கைக்கீரையா இருந்தாலும் சரி, எந்த வேற எந்த சிறுகீரை, அரைக்கீரை எதா இருந்தாலும் வேற மட்டும் கிள்ளி எடுத்துட்டு நல்லா ஒரு தப்புல போட்டு ஒரு நல்லா அலாசணும். அலாசிட்டு அப்படியே ஒரு காலையில எந்திரிச்சா கீரைய சுத்தம் பண்ணி அலாசிட்டு அப்படியே ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டீங்கன்னா தண்ணி ஊரா வடிஞ்சிடும். தண்ணி எல்லாம் வடிஞ்சு உணர்ந்த பிறகு அந்த கீரையை அறுத்து சமைச்சோம்னா அந்த கசப்பு, லைட்டா கசப்பு வருது இல்லைங்களா, அது கசப்பே வரவே வராது. எல்லா கீரையும் ஏன்னா அறுத்து கழுவிட்ட போட்டோம்னா அந்த தண்ணியோட கசப்பு வந்துடும். இப்படி செஞ்சீங்கன்னா கசப்பே வராது, நல்லா டேஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து கீரை வந்து, அப்புறம் கீரை வந்து எப்படி செய்யணுங்கன்னா, கீரையை வந்து நல்லா கழுவி அலசி இப்படி காய வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு கல்நீர் தண்ணி ஊத்தி, ஒரு டம்ளர் கல்நீர் தண்ணி ஊத்தினீங்கன்னா போதும். ஒரு டம்ளர் கல்நீர் தண்ணி ஊத்திட்டு அந்த அரிசி வச்ச கீரையை போட்டு ஒரு பச்சை மிளகாய், அந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுடணும். போட்டுட்டு அந்த கீரையை நல்லா போட்டுடணும். போட்டு நல்லா கீரையை அப்படியே மூடி வைக்கணும், ஒரே அவியில வேகணும். அப்பதான் நல்லா கசப்பு தண்ணி இல்லாம நல்லா இருக்கும். அத ஒரே தண்ணியில மூடி வச்சுட்டு கீரை வெந்துருச்சுன்னா வெந்த பிறகு கொஞ்சம் ரொம்ப கொலை விடக்கூடாது, ஒரு நார்மலா வெந்தாலே போதும். வெந்த பிறகு எடுத்து அந்த தண்ணியை வடிச்சு பாக்க ஒரு டம்ளர்ல வச்சுட்டு பச்சை தண்ணி ஊத்தி கடைஞ்சிடணும், நல்லா உப்பு போட்டு கடைஞ்சி வச்சிடணும். அதுக்கு முதலே நான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சீரகம் போட்டு தாளிச்சு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதுல எடுத்து கொட்டிடணும். கொட்டினா முட்டை முட்டையா முட்டை முட்டையா வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். சில பேர்த்துக்கு பிடிக்காது, இல்ல எங்களுக்கு வெங்காயம் திங்க பிடிக்காது அப்படின்னு சொன்னாக்கா அதுவே போட்டு திரும்ப ஒரு கடை கடைஞ்சி விட்டுறலாம். நல்லா சரியான டேஸ்டா இருக்கும். கீரை இப்படிதான் செய்யணும். அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம பருப்பு தண்ணி தேங்காய் தண்ணி தேங்காய் பால் எல்லாம் ஊத்தி சூப்பு வச்சிடலாம், சூப்பு வச்சு குடிச்சிடலாம். எல்லா காய்கறி எல்லா காய்கறி எந்த காய்கறி முட்டை கோசு எந்த காயா இருந்தாலும் சரி கத்திரிக்காயா இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் வேக விட்டு ஒரு முக்கால் வேக்காடு மட்டும் வேகணும். வெந்த பிறகு அதை தண்ணி எடுத்துட்டு அதை சூப்பு வச்சுட்டு அந்த தண்ணி அந்த காயை மட்டும் போட்டு சமைச்சு பாருங்க, சரியான டேஸ்டா இருக்கும். அந்த தண்ணியோட போட்டோம்னா அந்த ஒரு கசப்பு தன்மை வரும். ஆனா நம்ம தான் தண்ணியை தான் சூப்பு வைக்க போறோம், அதை ஒண்ணு வேஸ்ட் பண்ண போறது இல்லையே. ஆனா எந்த காய் வந்தாலுமே வந்து கொச கொசன்னு சில பேர் வேக வச்சிருவாங்க, கொச கொசன்னு வச்சாலே ஸ்டிப்பா நிக்கணும். அப்படியே அந்த கத்திரிக்காய் அறுத்தோம்னா அந்த அறுத்தம் அதே மாடல்ல நிக்கணும். அப்புறம் எந்த காயா இருந்தாலும் அப்படி செஞ்சோம்னா சரியான டேஸ்டா இருக்கும். தண்ணிதான் நம்ம சூப்பு வச்சுக்கிறோமே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல,
0: வேஸ்ட் ஆகாது.
2: ஆமா வேஸ்ட் ஆகாது, சூப்பு வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு சூப்பு வச்சு எல்லாம் கொடுத்துடலாம், கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். அப்புறம் குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க காய்கறி எல்லாம் இந்த கீரை இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது, அவரைக்காயை ஐயோ நான் தொடவே மாட்டேன் அப்படிங்க. அப்ப கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அந்த காயெல்லாம் போட்டு வேக வச்சு ஒரு ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சா அரை வேக முக்கால் வேக்காடு வேக வச்சா போதும். அவரைக்காயா இருந்தாலும் சரி எந்த காயா இருந்தாலும் சரி முக்கால் வேக்காடு வேக வச்சு அந்த கடல் கருப்பு கூட ஆட்டிட்டு சின்ன வெங்காயம் அரைச்சு போட்டு பச்சை மிளகாயும் போட்டு ஆட்டிருங்க, முதலே ஆட்டிருங்க. இல்ல எங்களுக்கு அல்சர் வேண்டாம்னா காஞ்ச மிளகாய் போட்டு ஆட்டிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எதுவுமே சீரகம் போடணும்னா போட்டுக்கலாம், இல்ல பெருஞ்சீரகம் எங்களுக்கு பிடிக்கும்னா பெருஞ்சீரகம் பூண்டு இஞ்சி அதெல்லாம் போட்டுக்கலாம். நமக்கு இஷ்டம், வாசனை வந்து நம்ம இஷ்டம் தான். போட்டுட்டு அந்த வடையை தட்டி கொடுங்க, அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். ஏன்னா அதுகளுக்கு தெரியாது உள்ள அவரக்கா இருக்குது தெரியாது, அதனால அப்படி ஏமாத்திதான் நான் கொடுப்பேன், நல்லா டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டுருவாங்க.
0: நன்றி, ரொம்ப அருமையான ஒரு குறிப்பையும் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி உணவை எப்படி மாற்றி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அழகான டிப்ஸ் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சி வந்து அப்படியே சூப்பராக கேட்டுட்ருக்கோம். ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

நிலையத்தில் நேரம் 12:28 ஆயிடுச்சு. உங்களுடைய FM 101.8 சமையா கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஸ்நேகிதியாகிய நீங்களும் வந்து கால் பண்ணணும், உங்களுக்கு தெரிந்த டிப்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணணும் சொல்லி நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. உங்களுடைய FM 101.8 9344101018 என்ற எண்ணிற்கும், 8300019118 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். இணைப்பு கிடைக்காத நேயர்கள் மற்றொரு எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 9 6 6 7 8 1 என்ற எண்களை கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த டிப்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.

காக்க காக்க திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். நிச்சயமா அந்த பாடலுடைய வரிகள் மிகவும் அழகாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த பாடலை பாடினது கார்த்திக் அவங்க, இசையமைத்தது ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ நிகழ்ச்சியில சூப்பராக கேட்டுட்டு இருக்கும் பல டிப்ஸோட கலந்து பெண்கள், அதாவது சிநேகிதிகள் வந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய சிநேகிதிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும், உங்களுக்கு தெரிந்த சில சில குட்டி குட்டி டிப்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். உங்கள் ஊட்டியம் 101.8 கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344101.8 8300101.8 என்ற எண்ணிற்கும், அல்லது 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்களிலும் கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த டிப்ஸை இன்னைக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி அடுத்து நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா, அதாவது உதடுகள் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதில் வந்து ஒரு பொலிவே இல்லை அப்படின்ற ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னாக்கா பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பன்னீர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பன்னீரை பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சில் நல்லா டிப் பண்ணி அந்த பஞ்சு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த சமயங்களில் உங்கள் உதடுகளில் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு பொலிவாக மாறிடும் உங்களுடைய அழகிய உதடுகள். அடுத்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சமையல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து இட்லிக்கு வந்து நிறைய சட்னி வகைகள் வந்து செஞ்சுருப்போம். தேங்காய் சட்னி அரைச்சிருப்போம், கார சட்னி அரைச்சிருப்போம், ஸோ புதினா சட்னி அரைச்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து பழக்கப்பட்ட சட்னிகள் வந்து ரெகுலராக நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை டக்குன்னு வந்து ஒரு இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சுடா ஒரு டிஃபன் வேலை அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் வந்து யோசிப்போம் இல்லையா. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சட்னி கூட கொஞ்சம் சுருக்குன்னு நம்மளுக்கு ஒரு சட்னி வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டை வந்து குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு குட்டி பூண்டை வந்து தோல் எடுக்காமே எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பூண்டை வந்து உரல் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும், இடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சுருப்போம், அதை வந்து லைட்டாக ரொம்ப தட்டிடக்கூடாது, லைட்டாக அப்படியே இடிச்சு விட்டுருணும் அந்த பூண்டு எல்லாத்தையுமே. இடிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு சின்ன கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாக ஆனதுக்கு பிறகு இந்த இடிச்சு வச்ச அந்த பூண்டு இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் அண்ட் உப்பு ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா நல்லெண்ணெய் வந்து காய்ச்சிய பிறகு நல்லா சூடான பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடிச்சு வச்ச அந்த பூண்டில் வந்து சுடு சுட எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லா பூண்டு மேலேயும் அந்த நல்லெண்ணெய் வந்து படணும். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த சட்னி வந்து கண்டிப்பாக இட்லிக்கும் சரி மற்ற தோசை வகைகளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியானதாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு சட்னி செய்யணுன்ற ஆசை இருந்தாலும் இல்லை நாக்கின் சுவைகள் வந்து சில நேரங்களில் அந்த நாக்கு கூட ஒரு வெரைட்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கேட்கும் இல்லையா எப்பொழுதும் பழக்கப்பட்ட சட்னி இல்லாமல். ஸோ அந்த சமயத்தில் நம்ம செஞ்ச அந்த சட்னி சாம்பார் ப்ளஸ் இந்த சட்னியும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய உடலுக்கும் பூண்டு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நல்லெண்ணெயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒன்றாக தான் இருக்குது. ஸோ இந்த சட்னியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தவறி கூட அந்த பூண்டை வந்து அரைச்சிடாதீங்க, இடிச்சு தான் நம்ம இந்த சட்னி வகையில் வந்து செய்யணும். ஸோ அதே போல் வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னாக்கா வெறும் தேங்காய் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து வெறும் பூண்டு அண்டு மிளகாய்த்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இதுலேயும் நம்ம அந்த நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னாக்கா அந்த டேஸ்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மெயின் டிஷ்ஷாக இல்லாமல் சைட் டிஷ்ஷாக கொஞ்சமாக வந்துட்டு அந்த இட்லிக்கோ தோசை வகைகளுக்கோ நம்ம செஞ்ச சாம்பார் அண்ட் சட்னி கூட இதையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாக பல நேரங்களில் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நம்மளுக்கு வந்து முகம் வேர்த்து அல்லது ஒரு மாதிரியான ஒரு ட்ரை ஃபீலிங் வந்து நம்மளை அறியாமையே வரும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பொதுவாக எல்லா வீட்லேயும் அந்த முல்தானி மெட்டின்ற ஒரு பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க பெண்கள் முகத்துக்கு தடவுறதுக்கு. ஸோ இந்த பவுடரை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரோஸ் வாட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா கூலிங் கிடைக்கும். நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹீட்னால வரக்கூடிய ஒரு நிறம்
மாறுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்துட்டு கண்டிப்பா நீங்கும். இந்த நல்ல பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸ்ல வந்துட்டு ஃபுல் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆன பிறகு வீட்டில் வாழைப்பழம் இருந்தது அப்படின்னாக்கா அதனுடைய தோலை எடுத்து அந்த தோலில் வந்து நீங்கள் முகத்தை வந்து தொடச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து ஒரு கூலான ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம ஸ்கின்னும் நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரைட்னஸோட ஒரு ஷைனிங்கோட வந்து தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ஸோ இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ் அப்படியே அழகாக பிரைட்டாக மாறிடும்.

0: நேயர்கள் அப்படியே சூப்பரா இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்து கொண்ட ஒவ்வொரு சிநேகிதிகளுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் தொடர்பு கொள்ளாத சிநேகிதிகள் தினமும் வந்து உங்களுடைய ஊட்டி எஃப்எம்க்கு தினமும் இருக்கக்கூடிய சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த நிறைய டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது நிறைய சிநேகிதிகளுக்கு அது பிரயோஜனமுடையதா இருக்கும். ஈவன் எனக்கு கூட அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நேர்கள் இதுவரை அப்படியே சூப்பரா கேட்ட இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் அஜிதி பேக்கா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பொறியியல் வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித்ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி அனைத்துக் கட்சிக் கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில், அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமையன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேசவுள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்ல ஏத்தி அவங்க முடிச்சு கொள்ளலாம். எனுமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஸ்மூதா முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் லிஃப்டிங் ஆபரேஷன்ஸ் மோர் தேன் 2800 எனுமரேட்டர்ஸ் இருக்காங்க.
1: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத்துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து பி வி சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மொல்ச்சனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நிலையத்தில் நேரம் 12:50.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: ஸ்வயம் தளத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஸ்வயம் என்பது இந்திய கல்வி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டமாகும். இதன் பெயர் ஆங்கிலத்தில் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்பதன் சுருக்கமாகும். ஆனால் தமிழில் இதன் பொருள் மிகவும் ஆழமானது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய 3 நோக்கங்கள் அணுகல், சமத்துவம் மற்றும் தரம். இந்தியாவின் தலைசிறந்த பேராசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இருந்து தரமான கல்வியை எவரும் எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம். கிராமப்புற மாணவர்களுக்கும் அதிக கட்டணம் செலுத்த முடியாத ஏழை மாணவர்களுக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் அதே தரமான கல்வி கிடைக்கச் செய்வது இதன் முக்கிய இலக்காகும். ஐஐடி, ஐஐஎம் போன்ற இந்தியாவின் உயரிய நிறுவனங்களின் பாடத்திட்டங்களை கொண்டு வருவது இதன் தரத்தை குறிக்கிறது. சுருங்க சொன்னால், ஸ்வயம் என்பது உலகின் மிகப்பெரிய இலவச ஆன்லைன் கல்வி களஞ்சியம். ஒரு நல்ல வகுப்பறை அனுபவத்தை ஆன்லைனில் வழங்குவதற்காக ஸ்வயம் திட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பாடமும் 4 முக்கிய பிரிவுகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை நாம் 4 முறை என்று அழைக்கிறோம். அதில் முதலாவது காணொளி காட்சிகள். பாடங்களை எளிமையாக புரிந்து கொள்ள நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட உயர்தர வீடியோ வகுப்புகள் எடுக்கப்படும். இரண்டாவது கற்றல் குறிப்புகள். வீடியோவில் பார்த்த பாடங்களை ஆழமாக படிக்கவும் குறிப்பெடுக்கவும் உதவும் வகையில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய PDF கோப்புகள் மற்றும் மின் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. மூன்றாவது சுய மதிப்பீட்டு தேர்வுகள். நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டீர்கள் என்பதை கண்டறிய வாராந்திர வினாடி வினாக்கள் மற்றும் பயிற்சிகள் அளிக்கப்படும். இறுதியாக சந்தேக தீர்வுக்கான மன்றம். பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சக மாணவர்களுடனும் அந்த பாடத்தை நடத்தும் ஆசிரியர்களுடனும் பேசவும் கேள்விகள் கேட்கவும் உள்ள ஒரு ஆன்லைன் கலந்துரையாடல் பகுதி. இந்த 4 அலகுகளும் ஒருங்கிணைந்து வகுப்பறைக்கு சென்று படிப்பது போன்ற ஒரு முழுமையான கற்றல் அனுபவத்தை வழங்குகின்றன. மாணவர்கள், வேலை தேடுபவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், ஏன் கற்றலில் ஆர்வம் கொண்ட யாருமே இந்த தளத்தை பயன்படுத்தலாம். பாடங்களை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. இது முற்றிலும் இலவசம். நீங்கள் பாடங்களை படித்த பிறகு ஒரு சிறிய கட்டணம் செலுத்தி இறுதி தேர்வில் பங்கேற்கலாம். இதில் தேர்ச்சி பெற்றால் உங்களுக்கு ஐஐடி, ஐஐஎம் போன்ற புகழ்பெற்ற நிறுவனத்தின் சான்றிதழ் கிடைக்கும். பல்கலைக்கழக மானியக்குழு வகுத்துள்ள விதிகளின்படி உங்கள் பட்ட படிப்பிற்கான மொத்த பாடங்களில் 20% வரை ஸ்வயம் மூலம் படித்து அதற்கான கல்வி புள்ளிகளை உங்கள் கல்லூரியில் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். 9 வகுப்பு பாடங்கள் முதல் முதுகலை ஆராய்ச்சி நிலை வரையிலான பொறியியல், அறிவியல், கலை, சட்டம், மேலாண்மை என பல்லாயிரக்கணக்கான பாடங்கள் இத்தளத்தில் உள்ளன. புதிதாக ஒரு மென்பொருள் அல்லது தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் வேலைக்கான தகுதியை நீங்கள் எளிதில் உயர்த்தி கொள்ள முடியும். ஸ்வயம் தளத்தில் பாடங்களின் தரம் குறையாமல் பார்த்துக்கொள்ள மத்திய அரசு 9 முக்கிய நிறுவனங்களை நியமித்துள்ளது. இவர்கள்தான் தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். NPTEL இது பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களை ஐஐடி நிறுவனங்கள் மூலம் வழங்குகிறது. யுஜிசி மற்றும் சிஇசி இவை கல்லூரி மற்றும் இளங்கலை பாடங்களை வழங்குகின்றன. ஏஐசிடிஇ இது மேலாண்மை மற்றும் முதுகலை பாடங்களை கையாள்கிறது. என்சிஇஆர்டி மற்றும் என்ஐஓஎஸ் இவை பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை வழங்குகின்றன. இந்தியாவின் தலைசிறந்த கல்வி வல்லுநர்கள் தயாரிக்கும் பாடங்களை நீங்கள் இலவசமாக படிக்கிறீர்கள் என்றால் தரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய நவீன உலகில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை விட நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதே நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. உங்கள் பள்ளி அல்லது கல்லூரி வகுப்புகளுக்கு அப்பால் சென்று உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெற ஸ்வயம் ஒரு திறவுகோல். இன்றே உங்கள் மொபைலிலோ அல்லது கணினியிலோ ஸ்வயம் தளத்தை திறந்து பார்க்க

கேட்டிருந்த மலையாள மொழி பாடல் ரஞ்சினி ஜோஷ் அஞ்சித்தின் இவங்களோட வாய்ஸ்ல வித்யாசாகரோட மியூசிக்ல ஒலிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 1:21. உங்களுடைய FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நேந்திரங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஒரு மணி 31 நிமிடம் 39 நொடியில உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு இந்தி மொழி பாடலை கேட்கலாம்.

சூப்பரான ஒரு சாங் கேட்டோம் வினித் அண்ட் ஸ்ரீனிவாசன் இவங்களோட வாய்ஸ்ல, சஞ்சீவோட இசையில. நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். இன்றைய நமது நிகழ்ச்சியில நிறைவான ஒரு பாடல் கேட்க போறோம். தொடர்ந்து நின்றுங்கள் உங்கள் ஊட்டிஃபம் 101.8 உடன்.

கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார் அவர். கடந்த 11 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல்

0: கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்டோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை se.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
2: 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலுமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2026 முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தருமபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனா். பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவிக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன் இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள் செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது. ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நிலையத்தில் நேரம் 1:55.
6: இந்தியாவில 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாவும் வேகமாவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல எஸ்சி போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ-உம் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டிருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SAID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SAID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
7: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி கொள்ளலாம்.
6: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.
7: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
8: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi flags off India's first hydrogen train in Jind, Haryana. Also lays foundation stone and dedicates various development projects worth over 14,000 crore rupees. DGMA directs ship owners to avoid deploying Indian seafarers undertaking voyages through Strait of Hormuz. European Union expresses serious concern over human rights situation in Pakistan, asks Islamabad to comply with international commitments to access trade benefits. IMD forecasts heavy rainfall over parts of Arunachal Pradesh, Assam, Meghalaya and Odisha today. And in badminton, Indian ace shuttler PV Sindhu enters semi-finals of Japan Open in Tokyo. Prime Minister Narendra Modi today flagged off India's first hydrogen-powered train between Jind and Sonipat at Jind Railway Station in Haryana. The launch of the first hydrogen-powered train marks an important step towards the adoption of clean and sustainable mobility in the railway sector. On the occasion, the Prime Minister also laid the foundation stone and dedicated several development projects to the nation worth over 14,000 crore rupees, including national highway projects in Haryana. Mr. Modi dedicated the 157-kilometer-long Delhi-Amritsar-Katra Expressway. The Greenfield Corridor forms part of the 667-kilometer Delhi-Amritsar-Katra Expressway. The expressway will reduce travel time between Delhi and Katra from nearly 14 hours to about 6 hours, while cutting the Delhi-Amritsar journey from about 8 hours to 4 hours. Addressing the gathering, Prime Minister Modi said over the past 12 years, the Indian Railway has witnessed major transformation. He noted that Haryana has witnessed a new phase of development in recent years and has moved forward on the path of progress. Mr. Modi added that the launch of the country's first hydrogen train has given Jind a special place in India's history.
9: भविष्य में जब भी हाइड्रोजन ट्रेन का जिक्र आएगा

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8. நீலமலை நேரம்.
2: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், பெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி முள்ளுக்குறும்ப இன மக்களின் கோல்களி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி முள்ளுக்குறும்ப இன மக்களின் கோல்கலி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: சிவானி, உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8, இலக்கிய இன்பம்.

0: இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் இறைவனும் மனிதனும் என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் கவிநடையில் ஆதிசங்கரின் விவேக சூடாமணி என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். முதலில் இறைவனும் மனிதனும் என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரை இடம்பெற கேட்கலாம்.
1: தமிழே தாயே தலை வணக்கம். நேயர்களே, இலக்கிய இன்பம் நிகழ்ச்சிக்காக இறைவனும் மனிதனும் என்ற தலைப்பில் உங்களிடையே சில நிமிடங்கள். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு அறிந்தால்தான் ஆன்மீகம் குறித்த விழிப்புணர்வை பெற முடியும். ஆன்மீக விழிப்புணர்வின் முதல் படியே இந்த தற்சோதனைதான். அசைவற்ற தாவரங்களும் விலங்குகளுக்கும் தங்களின் இயற்கை மாறா தன்மையிலேயே வாழ்கின்றன. பசித்தாலும் புல்லை தின்னாது புலி. மாமரம் ஒருபோதும் வேப்பங்காயை தராது. அவை பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு தங்களின் இயற்கை குணத்திலிருந்து சற்றும் பிறழாமல் வாழ்கின்றன. இப்பொழுது மனிதர்களின் அறிவு அதிலும் சில மாற்றங்களை செய்து வருகிறது. அது விஞ்ஞானமா விபரீதமா என்பதை காலம் முடிவு செய்யும். மாற்றங்களை செய்யும் அறிவு மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றங்களை எங்கு நிறுத்த வேண்டும் என்ற விவேகம் அவனுக்கு இருக்கிறதா என்பதுதான் இன்றைய கேள்வி. மனிதனின் பலத்தில் பலவீனமும் இருக்கிறது. மனிதன் மட்டுமே சுய விருப்பம் மற்றும் பகுத்தறிவு கொண்டவன். ஒரு மனிதன் நினைத்தால் விலங்கை விட மோசமாக இறங்க முடியும், அல்லது ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு ஏறி இறைநிலையை அடையவும் முடியும். வாழ்வியலில் இதை நாம் பார்க்க முடியும். மனிதர்கள் சில நேரத்தில் படுமோசமாக இருக்கிறார்கள். பசி, பயம், கோபம், காமம், சுயநலம் போன்ற அடிப்படை உணர்ச்சிகள் மட்டுமே மேலோங்கி நிற்கும் போது மனிதன் விலங்காக, இன்னும் சொல்ல போனால் பல விலங்குகளின் ஒட்டுமொத்த கொடூரமும் சேர்ந்த ராட்சதனாக மாறுகிறான். தன் பசிக்காக பிறரை கொள்ளும் விலங்கை விட தன் பேராசைக்காக பலரின் வாழ்வை கெடுக்கும் மனிதன் ஆபத்தானவனாகிறான். இதற்கு காரணம் விலங்கிடம் இருப்பது வெறும் வாழ்வு ஆதாரத்துக்கான வேட்கை மட்டுமே. ஆனால் மனிதனிடம் இருப்பது அகங்காரமும் வக்ரமும் ஆகும். இன்னொரு நேரத்தில் அவன் பரமசாதுவாக இருக்கிறான். பிறருக்கு வழிய வந்து உதவுகிறான். தெய்வம், ஐயா, அவன் என்று சொல்லும்படி நடந்து கொள்கிறான். ஒவ்வொரு மனிதரிடத்தில் இது தனியாகவும் இருக்கிறது. ஒரே மனிதரிடத்தில் இரண்டும் சேர்ந்தும் இருக்கிறது. மனிதன் தன்னுள் இருக்கும் சுயநலத்தை கடந்து பிறரின் துயர்கண்டு உருகி வலிய வந்து உதவும் போது அவனுள் இருக்கும் தெய்வ நிலை விழித்துக் கொள்கிறது. ஒரே மனிதனிடம் இந்த இரண்டு குணங்களும் மாறி மாறி வெளிப்படுவதுதான் மனித வாழ்வின் ஆகப்பெரிய சவால். காலையில் கோபத்தில் கத்தியவன்தான் மாலையில் ஒரு ஏழைக்கு கண்ணீர் மல்க உதவுகிறான். விலங்குகள் தங்களின் குணங்களுக்கு அடிமைகள். அவற்றால் அவை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் தன்னுள் இருக்கும் மிருகத்தனத்தை கட்டுப்படுத்தி தெய்வ நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் ஆற்றல் படைத்தவன். இந்த இரண்டு குணங்களில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற விழிப்புணர்வு அடைவதுதான் ஆன்மீக பயணத்தின் மையப்புள்ளியே. நாம் புராணங்களில் அசுரர்களையும் தேவர்களையும் தேடுகிறோம். உண்மையில் இருவரும் நாம்தான். இந்திரன் மகனாகிய ஜெயந்தன் ஒரு காகம் வடிவமெடுத்து சீதையை தீய எண்ணத்தோடு தீண்ட வந்தபோது அவன் பேராண்மை நீங்கி அசுரனாக மாறினான். காகாசுரன் என்றே இன்றளவும் அவனை புராணம் சொல்கிறது. அதாவது, பிறப்போ அல்லது நாம் இருக்கும் பதவியோ நம்மை உன்னதமானவராக மாற்றுவதில்லை. நம் எண்ணங்களும் செயல்களும் நம்மை தீர்மானிக்கின்றன. உயர்ந்த நிலையில் உள்ளவனும் ஒரு கனநேர தீய எண்ணத்தால் அசுர நிலைக்கு தாழ முடியும் என்பதற்கு இவனே சான்று. இதற்கு நேரெதிர் உதாரணம் பிரகலாதன். அவன் பிறப்பால் அசுர குலத்தை சேர்ந்தவன். அசுர வேந்தனான இரணியகசுபுவின் மகன். ஆனால் அசுர குலமாக இருந்தாலும் அவரது எண்ணமும் அறிவும் இறை பொருளையே, டிவைன் ட்ரூத், நாடி நின்றன. தன் தந்தை அசுரத்தனத்தின் உச்சமாக நின்று அச்சுறுத்திய போதும் அரிநமோ நாராயணாய என்ற பிரணவ மந்திரத்தை, இறை தத்துவத்தை முறைப்படி உலகிற்கு உணர்த்தினான். அதனால்தான் வைணவ மரபில் அவன் பிரகலாத ஆழ்வான் என்று போற்றி அரியணையில் அமர்த்தப்பட்டான். நாம் விழிப்புணர்வின்றி நம் புலன்களின் போக்கிலும் சுயநலத்திலும் வாழும்போது நமக்குள் இருக்கும் அசுரன் விழித்துக் கொள்கிறான். நாம் விழிப்புணர்வோடு தர்மத்தின் வழியிலும் அன்பிலும் வாழும்போது நமக்குள் இருக்கும் தேவன் வெளிப்படுகிறான். பிரகலாதன் கதையை எடுத்துக்கொள்வோம். அவன் கருவில் இருக்கும் போதே உன்னத கருத்துக்களை நாரதர் எடுத்துச் சொன்னார் என்று பார்க்கிறோம். கருவிலேயே அறம் கற்றவன் பிரகலாதன். அதனால்தான் நம் முன்னோர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு பூச்சூட்டல், வளைகாப்பு, மங்களகரமான சடங்குகள் மற்றும் நல்ல மந்திரங்களை ஓதுதல் போன்ற சடங்குகளை செய்தார்கள். இன்றைய நவீன விஞ்ஞானம் கர்ப்ப காலத்தில் தாய் கேட்கும் ஒலிகளும் அவளது மனநிலையும் எமோஷன்ஸ், கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சியையும் குணநலன்களையும் நேரடியாக தீர்மானிக்கின்றன என்கிறது. ஒரு தலைமுறையை அதன் பிறப்பிற்கு முன்பிருந்தே எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பேரறிவை ஆன்மீக சடங்குகளாகவும் மந்திரங்களாகவும் நமக்கு கற்று தந்திருக்கிறது. பெற்றோர்கள் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு நல்வழிப்படுத்த முயல்வதைப் போலவே அவர்கள் கருவில் இருக்கும் போதே நல்ல குணங்களை விதைக்க வேண்டும் என்ற உன்னத விழிப்புணர்வை பிரகலாதன் கதை நமக்கு இன்றும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இங்கே பிரகலாதன் என்கிற உன்னத ஜீவனுக்கு உதவியது ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நமது அன்றாட வாழ்வியலை அறத்தோடு வாழ்வதற்கும் பிறருக்கு உதவியாக வாழ்வதற்கும் எல்லோரும் இணைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கும் தான். ஒரு கோயில் திருவிழா வந்தால் அந்த ஊரே மகிழ்ச்சியில் மிதக்கிறது. மனிதன் தனித்திருக்கும் போது வரும் மனச்சோர்வை இந்த ஊர் கொண்டாடும் திருவிழாக்கள் அடியோடு விரட்டி விடுகின்றன. வண்ண விளக்குகள், மங்கள ஒளிகள், உறவினர்களின் வருகை என அந்த ஊரே மகிழ்ச்சியில் மிதப்பது மனிதனின் அக அழுத்தங்களை குறைப்பதற்கான ஆன்மீக உளவியல். அன்றாட ஓட்டப்பந்தயத்தில் மனிதன் தன் புலன்களின் போக்கிலேயே வாழ்கிறான். ஆனால் ஒரு விரதம் என்று வரும்போது அவன் தன்னுள் இருக்கும் மிருக குணத்தை கட்டுப்படுத்த பழகுகிறான். பசியெடுத்தாலும் குறிப்பிட்ட நேரம் வரை பொறுத்திருந்து உண்ணா விரதம் அவனுக்கு பொறுமையையும் புலனடக்கத்தையும் கற்று தருகிறது. மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளவும் ஆன்மீக ரீதியாகவும் முன்னேறுவதற்கும் தான் இந்த உற்சவங்களும் விழாக்களும் விரதங்களும் இருக்கின்றன. வாழ்க தமிழ். வாழிய நற்றமிழர், வாழிய மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.
0: தமிழுரையை தொடர்ந்து இசை ஞானி இளையராஜா அவர்களின் கவி நடையில் ஆதிசங்கரின் விவேக சூடாமணி என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். ஆதிசங்கரின் விவேக சூடாமணி கவிநடையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் கொடுத்த தொகுப்பு இது. 100 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் ஒரு பழந்தமிழ் இலக்கியம், கவிதை நூல் என்று சொல்லலாம். இளையராஜா அவர்கள் இசை அமைப்பதில் மட்டும் தெய்வம் இல்லை, சில அருமையான புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். படைப்பு தொழில் செய்கின்ற இசைஞானி இளையராஜா அவர்கள் கூட இறைவன் வரிசையில் வைத்து போற்றத்தக்கவர் என்பது உறுதி. இளையராஜா கலைஞர் போன்றவர்கள் எழுதிய புத்தகங்களை எல்லாம் மலிவு பதிப்பில் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வார்களே, ஆனால் போற்றத்தகுந்த செயலாக நான் கருதுவேன். காரணம், மிக கூடுதலாக விற்பனை செய்கின்ற அளவிலே இவர்களது புத்தகங்கள் பதிப்பு செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது. விற்பனை செய்துதான் இவர்கள் வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லாத காரணத்தினால் இவர்கள் இந்த புத்தகங்களை இலவசமாகவே பதிவிடுகின்றனர். பொதுவாக தத்துவம் அவ்வளவு எளிதாக புரியாது. அதுவும் ஆதிசங்கரர் அவர்கள் எழுதிய விவேக சூடாமணி என்கிற சமஸ்கிருத மூலம் கொண்டு ரமண மகரிஷி அவர்கள் கட்டுரையாக வடித்திருந்தார். அந்த கட்டுரையாக வடித்திருந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு ஆதிசங்கரர் எழுதிய விவேக சூடாமணியின் மூல புத்தகத்தையும் படித்து உள்வாங்கிக் கொண்டு அது உள்வாங்குவதற்கு உகந்த மனம் கொண்ட இளையராஜா அவர்களால் எழுதப்பட்ட கவிதை நடை பொருத்தம்தான் இது. பொதுவாக கவிதை நடை புத்தகம் என்று சொன்னால் ஒருவருக்கும் புரியாது. கவித்துவமான எழுத்துக்களால் வார்த்தைகளால் வடிவமைக்கப்பட்ட புத்தகமாகத்தானே அது இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் கிராமிய சொற்களை கொண்டு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. படிக்க படிக்க மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளத்தக்க அளவிலே இந்த அருமையான தத்துவ புத்தகம் கவிநடையில் இளையராஜா அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒன்று. இசை அமைக்கின்ற அவருக்கு எழுதுகின்ற ஆற்றல் எப்படி வந்தது என்றால் அது இறைவன் கொடுத்த வரம். சைவ சித்தாந்த கருத்துக்களை இனிய கவிதைகளுக்குள் பொதிந்து வைத்து கொடுத்தவர் குமர குருபர அடிகள். பண்டார குமிழி கோவையில் உள்ள முற்படுமாயி என்னும் பாடல், சிதம்பர மும்முனி கோவையில் உள்ள கொண்டல் கண் படுக்கும் என்னும் பாடல் போன்றவற்றில் கவிதை தேனில் குழைத்து தத்துவ கருத்துக்களாகிய கசப்பு மருந்து விரும்பி ஒண்ணும் பண்ணும் தரப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட முயற்சியாகத்தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். உலகம், உயிர், இறை ஆகிய மூன்றின் தொடர்பினை விளக்குவதில் மூன்று வழியாக கொள்கைகள் இருக்கிறது. அத்வைதம், துவைதம், வசிஷ்டத்வைதம் இவற்றை முறையே சங்கரர், மாதவர், இராமானுஜர், இராமானுஜர் ஆகியோர்கள் பரப்பினார்கள். இந்த நூல், இளையராஜா எழுதிய இந்த நூல் அத்வைத தத்துவங்களை விளக்குவதாக அமைந்துள்ளது. இசைஞானி இளையராஜா என்று இந்த புத்தகத்தை படித்த பிறகு அழைக்கலாம். இதில் குருவை தேடிச் செல்லும் ஒருவன் போலிகளை சந்தித்துவிட்டு இறுதியில் மெஞ்ஞான உண்மையான குருநாதர் ஒருவரை அடைகிறான். அவர் சீடனுக்கு அத்வைத உண்மைகளை உணர்த்த சிறுடன் உணர்ந்து தெளிகிறான். குருநாதரின் உபதேசம் சீடனின் ஆகிய வினாக்கள் அதற்கு குருநாதர் தலும் தெளிவு என்று வாக்கிலே போக்கில் அமைந்துள்ளது இந்த நூல். பாமர மொழியில் கவிதைகளை படைத்திருப்பது இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும். இந்த கால குருமார்களை பற்றி சொல்வது சமய உலகத்திலும் போலிகளுக்கு பஞ்சமில்லை என்பதை பறைசாற்றுகிறது. மனதை அடக்காமல், காமத்தை ஒழிக்காமல், காவி உடை கட்டிக்கொண்டு பொருளின் மீது உயிரை வைத்திருப்போர் குருவாக காட்சி தருகின்றனர் இளையராஜா அவர்கள். அதனை பாவி மனம் கொள்ளாது, காமம் அது தள்ளாது, காவி உடை கட்டியவர் கான குரு ஆவாரோ என்று கேள்வி கேட்பது போலிகளைக் கண்டு குமுறும் நெஞ்சத்தின் வினாவாக அமைந்திருக்கிறது. இளையராஜா அவர்கள் மரத்தை சம்சாரத்திற்கு ஒப்பிட்டு எழுதியிருப்பது மிகவும் சிறப்பாகவும் புதுமையாகவும் இருக்கிறது. மகரிஷி, ரமண மகரிஷி அவரை பிடிக்கும். காரணம், அவர் இருந்தபோது நான் பிறந்த ஊர், எனக்கு இளையராஜா பிடிக்கும், எனவே இந்த நூல் மிகவும் பிடித்து போகிறது என்று தெரிவிக்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆதிசங்கரின் விவேக சூடாமணி என்ற நூலை கவிதை நடையிலே கொடுத்திருப்பது நம்முடைய பாமர மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில், புரிந்து கொள்ளும் வகையில் இந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது என்பது தனிச்சிறப்பு என்றே சொல்ல வேண்டும். காரணம், கவிதை நூல் என்றாலே அதில் இலக்கணங்களும் இலக்கியங்களும் அழகுற நடையும் பல்வேறு மரபுகளும் அதில் சார்ந்திருக்கும். இது நமக்கு புரியுமா புரியாதா என்று நமக்கே தெரியாது. ஆனால் இந்த புத்தகத்தினை பொறுத்தவரையில் பாமர மக்கள் பயன்படுத்தும் யதார்த்தமான சொற்களை கொண்டு வடிவமைத்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள். ஆன்மீகம் மட்டுமல்ல, இதில் பல்வேறு அறிவார்ந்த அறிவியல் கருத்துக்களும் அடங்கி இருக்கிறது என்பதே இதன் சிறப்பை உணர்த்துகிறது. அதாவது, ஆதிசங்கரர் என்பவர் ஆன்மீகத்தை மட்டும் பரப்பவில்லை, நம்முடைய தனி மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கங்களையும் சமூகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் சமூகத்தினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த விவேக சூடாமணி என்ற நூல் சமஸ்கிருத நூலாக இருந்தாலும் அதனை மொழிபெயர்த்து தமிழில் கவிதை நடையில் நமக்களித்த இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய இந்த புத்தகம் படிக்க படிக்க இலக்கிய பிரியர்களுக்கு ஒரு கவிதை நடையில் இருக்கக்கூடிய புத்தகமாக தெரியாது. அழகான தமிழ் சொற்களை நம்முடைய கிராமப்புறத்திலே பயன்படுத்தும் வழக்கு சொற்களை கொண்டு இந்த நூல் எழுதியிருக்கிறார்கள் என்றால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். இந்நூலை படிப்பவர்கள் படிக்க படிக்க பல்வேறு தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். கிராமப்புற பகுதிகளிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இவற்றையெல்லாம் நம்முடைய நகரத்திலே நாம் கேட்க முடியாது. காரணம், நகரத்திலே வளர்ந்த தமிழ் என்று சொல்லுவார்கள், நம்முடைய ஒரு பாரம்பரியம் மிக்க தமிழ் என்று சொல்வார்கள். இந்த தமிழையே கேட்டு பழகிய நமக்கு கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாமர மக்கள் பேசக்கூடிய தமிழ் என்பது மிகவும் வித்தியாசமாக அமைந்திருக்கும். அந்த தமிழில்தான் இந்த கவிதை நூல் இடம்பெற்றிருக்கிறது. நாமும் இந்த நூலை வாசிப்போம், நிச்சயமாக கிராமப்புற காற்றை சுவாசிப்போம் என்றே சொல்ல வேண்டும். நினைக்கிறீர்கள், இதுவரை இடம்பெற கெட்டது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் இறைவனும் மனிதனும் என்ற தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் கவிநடையில் ஆதிசங்கரின் விவேக சூடாமணி என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

நிமிடம் பத்து நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் அதிகள வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் வடக்கு லட்சத்தீவுகள் பகுதி தொடங்கி வட தமிழகம் மற்றும் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, வடகேரளம் ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்கள், இங்கெல்லாம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் இதே வானிலை தொடரும் வாய்ப்பு உண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழைத்தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
நேரம் 3:10. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு

0: புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான சல்மா டிட்டி தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இந்தியா நெதர்லாந்திடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

உதகமண்டலம் வானொலி நிலையம் வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பது போல தமிழை நேசித்து தன் புலமையால் பல அழகிய தமிழ் பாடல்களை தத்துவ வரிகளாகவும் காதல் வரிகளாகவும் தன்னம்பிக்கை வரிகளாகவும் தந்திட்ட தமிழ்

புலமை பித்தன் அவர்கள் கோயம்புத்தூர் பள்ளிப்பாளையத்தில் வந்து பிறந்தவருங்க. இவருடைய இயற்பெயர் ராமசாமி என்பதாகும். இவர் அங்கு ஒரு நூற்பாளையில பணி செய்தவாறே தமிழ் புலவர் பயிற்சியை வந்து முடித்தார். அதுக்கப்புறம் 1964 திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்காக சென்னை வந்தாராம். அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். 1968 வெளிவந்த

குடியிருந்த கோயில் திரைப்படத்துல நான் யார் நீ யார் என்ற பாடல மூலமாக தான் யார் என்று திரையுலகிற்கு புலமை பித்தனாக தனது பாடல்கள் மூலமாக ரசிகர்களை பித்து பிடிக்க செய்தவர் தான் இவர் எனலாம். அவருடைய வரிகள்ல வந்த பாடலை கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடும் அந்த மேகம், பூமிக்கு நீரை சிந்தும் சொந்தம் என்னம்மா என எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது இந்த பாடல். மனிதனின் மறுபக்கம் படத்திற்காக

அடுத்த பாடலை கேட்கலாம். மை கூட கரைகின்றதே, இன்று பன்னீரும் சுடுகின்றதே, அந்த இருட்டில் என் விழிக்குள் நின்றிருப்பான் கண்மணிக்குள், இங்கும் அங்கும் எங்கும் காதல் கண்ணன் கோலங்கள் என எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில வந்த இந்த பாடல் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக வசந்தராகம் படத்தில இருந்து. கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

புலவர் புலமை பித்தன் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கான பாடல்கள் தொடங்கி வடிவேலு அவர்கள் நடித்த எலி திரைப்படம் வரைக்கும் பல பாடல்களை தந்தவர் அப்படின்னு சொல்லலாம். பல நல்ல கருத்துக்களை கொண்ட பாடல்களையும் இலக்கியத்தையும் தன் பாடல் வரிகள் மூலமாக பாமர மக்களுக்கும் விரும்பி கேட்கும் பாடல்களை தந்திட்ட ஓர் படைப்பாளி இவர் என்றே சொல்லலாங்க. வானம் கை நீட்டும் தூரம்தான், எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கம், மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோளம் போகும். இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயிலாக வருகிறது. நேயர்களே, காதல் பரிசு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்களின் குரலில் இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதிய திரைப்பாடல்களின் தொகுப்பு.

புலமை பித்தன் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழக சட்டமேலவையின் துணைத் தலைவராகவும் அரசவை கவிஞராகவும் நியமிக்கப்பட்டவர். இவர் எம்ஜிஆர் அவர்களின் நெருங்கிய நண்பராக இருந்தவர். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கென்று தனி கவனம் செலுத்தி பாடல்களை எழுதும் கவிஞராக இருந்தவர். அதை அவர் நடித்த படங்கள்ல நாம் அறிய முடிகிறது எனலாம். அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. புலமை பித்தன் அவர்கள் எழுதிய காதல் பாடல்களை கேட்டோம். 1987 பெரும் வெற்றி படமாக அமைந்த படம்தான் நாயகன். இந்த படத்துல டி எல் மகாராஜன், பி சுசிலா அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

என்னங்க ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்தோம் இல்லைங்களா? காலங்கள் கடந்தும் மறக்க முடியாத பாடல்களை தந்திருப்பார் இந்த படத்தின் மூலமாக புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் எனலாம். திருமணத்துல மாப்பிள்ளையையும் மணப்பெண்ணையும் வாழ்த்தும் விதம் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து நிறைய இருக்கு. ஆனா அதையெல்லாம் இப்போ நாம ஞாபகத்துல வச்சிருக்கோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தாங்க இருக்கு. இருந்தாலுமே திரைப்படங்கள் மூலமாக அதை நாம் கேட்க மறப்பதில்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த பட்டியலில புலமைப்பித்தன் அவர்கள் தன் பாடல் வரிகளால் வாழ்த்து என்ன சொல்றார் அப்படின்னு இந்த பாடலை கேட்டு வரலாங்க. மலேசிய வாசுதேவன் வாணி ஜெயராம் அவர்களின் குரல்களில் ஒலிக்கின்றது ஊர்காவலன் படத்திலிருந்து இந்த பாடல்.

0: என்ன ஒரு சூப்பரான பாடல் வரீங்க. கோயில போல வீடு விளங்கணும், ஊரிலும் நாட்டிலும் பேரு வழங்க, அன்பும் பண்பும் ஒன்று கலந்து ஆயிரம் ஜென்மங்கள் மீண்டும் இருந்து இன்று போல என்றும் வாழ சொன்னோம் நல்வாழ்த்துக்கள் என வாழ்த்தியிருக்கார் பாடலாசிரியர் புலமைப்பித்தன் அவர்கள். கல்யாணத்துக்கான வாழ்த்து பாடலை கேட்டும் அடுத்த பாடலும் வருகிறது நேயர்களே. காதலுக்கு ஒரு சம்மதம் கிடைச்சதுன்னா அடுத்து என்ன? அந்த கல்யாண கனவு தானே. அப்படியான பாடல் தாங்க அடுத்த பாடலும் வரப்போகிறது. 80களில் வந்த படமான இது நம்ம ஆளு படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல் கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 வானவில்.
1: அம்மா

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதிய திரைப்பாடல்களின் தொகுப்பு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

வானவில் அப்படின்னாலே பல வண்ணங்களை ஒரே நேரத்துல அந்த அழகிய காட்சிகளை பார்ப்பதுதான் அழகு. அது போலதாங்க காதல் பாடல், கல்யாணத்து பாடல் அப்படின்னு கேட்கும் போது புலமை பித்தன் அவர்களுடைய தத்துவ பாடல்கள், தன்னம்பிக்கை பாடல்கள் என ஒரு உணர்ச்சி ததும்பும் வரிகளை தருவதில் சிறந்த புலமை கொண்டவராகத்தான் இருந்தார் புலமை பித்தன் அவர்கள். உன்னால் முடியும் தம்பி இந்த படத்துல இவர் மூன்று பாடல்களை வந்து எழுதியிருப்பார். அந்த பாடல்

இந்த மூன்று பாடல்களுமே எக்காலத்திற்கும் ஏற்ற பாடல்களாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1988 வந்த இந்த பாடல்கள் இன்றைய தலைமுறையினருக்கான பாடிய பாடலாகவும் ஒரு தன்னம்பிக்கை கொண்ட பாடல்களாகவும் இருக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்று பாடல்களுமே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல கேட்க அதை விட அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதோ வருகிறது உன்னால் முடியும் என்ற இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் சிவாஜி அவர்களின் திரைப்படங்களில் பாடல்கள் எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது என்பதை நாம அறிவோம். அப்படி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், கண்ணதாசன், வாலி அவர்களுக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் அவர்களுக்கென்று பாடல்களை சிறப்பு கவனம் எடுத்து பல தத்துவ பாடல்களை எழுதியவர்கள் கண்ணதாசன், வாலி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு போட்டியாக தனது பாடல் வரிகளையும் தந்தவர்தான் புலமை பித்தன் அவர்கள் என சொல்லப்படுகிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்ததாலேயே அவர் முதல்வராக இருந்த போது தனது அரசவை கவிஞராக புலமை பித்தன் அவர்களை நியமித்தார். இது நேர்களே அடுத்த பாடலும் வருகிறது. 1989 வந்த படமான சிவா படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் இந்த பாடல்.
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
1: சபாஷ்.
2: நான் வீர சூர
3: அடிக்கடுவா.
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
4: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: சாரு
3: சாரு
2: எதுக்கும்
3: எதுக்கும்
2: துணிஞ்சவண்டா
4: துணிஞ்சவண்டா.
1: யாரடா டா போடுறீங்க?
3: யாரடா போடுறீங்க?

0: கட்டி மேடம் கட்டி மேடம்.
1: இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் கல்யாணத்தோட தொடர்புடைய பாடல்களாகவே தேர்வு செஞ்சிருக்கோமே அப்படிங்கும் போது, புலமைப்பித்தன் அவர்களுடைய பாடல்களில் தத்துவ பாடல்கள், காதல் பாடல்கள் மட்டுமில்லாம கல்யாணம் தொடர்பான பாடல்களும் நிறையவே எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். கண்ணதாசன் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கவிஞராகவும் பாடலாசிரியர்களின் பட்டியலில் இருந்தவர் தான் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள். தான் தனக்கான பாணியில் ஆங்கில வார்த்தைகளையோ நவீன காலத்திற்கு தகுந்தார் போல பாடல்களை எழுதாத ஓர் கவிஞர். இவர் ஆங்கில வார்த்தை கொண்டு பாடல் எழுத தெரியாதவர் அல்ல, அதை எழுத மறுத்த ஓர் தமிழ் மொழியின் மீது மிகவும் பற்று கொண்ட கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்களின் குரல்களில் ஒலிக்கின்றது இந்த பாடல். கேளுங்க, நடிகன் படத்திற்காக. இது ஊட்டி FM 101.8.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியான 4 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜி ரெபேக்கா. அண்ட் எனக்கு ஆப்போசிட்ல எதிராக ஒருத்தவங்க வந்து உட்காந்துருக்காங்க, யாருன்னு சொல்லி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணட்டும். ஓகே, இன்னைக்கு புஷ்பா அண்ட் நான் ரெண்டு பேருமே வந்துட்டு நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். அதாவது எதிரும் புதிரும்
1: வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இன்னைக்கு என்னவா இருக்கும், எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில என்ன க்வெஸ்சன்ஸ் என்ன ட்விஸ்ட் வைப்பாங்களோன்னு சொல்லிட்டு காலேஜ் இருக்காங்கல்ல லைன்ல.
0: ஆமா, நம்மள
1: யார் இருக்காங்க ரபிகா?
0: கண்டிப்பா நம்ம லிசனர்ஸ் வந்து லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது க்வெஸ்சன் கேக்குறதுக்கு முன்னாடி லைன்ல வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டுருவோம்,
1: அவ்வளவு உற்சாகமா இருக்காங்க.
0: ஆமா, தொடர்ந்து அவங்க கிட்ட இணைந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மணில இருந்து தேனமணியிடம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும்ல அப்படியே கேள்விக்கு தெரியறதுக்கு முன்னாடி இணைப்புல வந்துட்டீங்க.
2: ஆமாங்க மேடம், எப்படி ஒரு உற்சாகம் தானுங்க.
1: அப்ப வந்து நீங்க கேள்வி கேக்குறதுக்கு வந்து ரொம்ப ரெடியா இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமான கேள்வி கேக்க போறோம், ஆனா வந்து
2: கேளுங்க மேடம், முயற்சி பண்ணலாங்க. ஏன்னா ஒரு முயற்சி தானுங்க மேடம்.
1: அதான் நீங்க கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடியே வந்ததுனால நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவீங்கன்ற ஒரு முயற்சியோட ஒரு கேள்வி கேக்கலாங்களா?
0: நான் ஒரு
1: அரண்மனையில் பழு தூக்கும் ஒரு பேய், அதாவது வெயிட்ட தூக்குற ஒரு பேய். நகைச்சுவையும் பயமும் கலந்தவங்களாமா அவங்க? அவங்க யாரு? நான் யாரு? ஒரு கதாபாத்திரம்.
2: நம்ம இனத்துக்கு சேர்ந்தவங்களா? மனித இனத்துக்கு?
0: மனித இனம் வந்து அதுல வந்து பேயா வந்து பேய் படமா இருக்கும், சரிங்களா? அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்துல அந்த பேய் கேரக்டர் பண்ணிருக்கவங்க யாருன்னு நீங்க இப்ப சொல்லணும்.
1: அதுதான் கதாபாத்திரம் யாருன்னு
2: கேட்டேன்.
1: திரைப்படத்துல
2: மலத்தூக்கும் கேரக்டரா இருப்பாங்களா?
0: அவங்க வந்துட்டு
2: புது படங்களா?
1: எந்த படம் நீங்க தான் சொல்லணும், நீங்க எங்ககிட்டயே ஆன்சர் வாங்குறீங்க போல இருக்கு.
2: இல்லங்க மேடம், இப்ப வந்ததுங்களா அப்ப வந்ததுங்களா? ஒரு கெஸ் பண்ணலாம்.
0: இது ஒரு 2000 அந்த டைம்ல வந்தது. இதுல அந்த பேய் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு விதமான சவுண்ட் விட்டுட்டே வருவாங்க, அந்த சவுண்டே ரொம்ப பிரபலமாச்சு.
2: அப்படிங்களா?
0: ஆமா.
2: எஸ் பண்ண முடியலீங்களே?
0: முடியலையா? ஓகே, அடுத்த நேருக்கு வழி விட்டுருவோமா?
2: தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, யோசிச்சு
2: தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மத்ததுன்னா தெரியும், திரைப்படங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு.
1: அப்ப நீங்க வந்து பேய் படம் பார்த்தாலே நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம்.
0: முயற்சி செஞ்சாரு. அடுத்த நேயர் வந்து அதுக்கான பதில் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க? ஓகே, கேள்வி கேட்டீங்களா?
1: அதாவது திரைப்படத்துல இருந்து தான் இந்த கேள்வி வந்துட்டு இருக்கு. ஒரு கதாபாத்திரத்தோட பேர் அப்படின்னு பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும் ஒரு கெஸ்ல. அதாவது நான் ஒரு அரண்மனையில் பதுங்கி இருக்கும் ஒரு

0: நீங்க என்ன லக்கேஜ்
1: இல்ல
0: தூக்கி
1: படம்
0: சொல்லி.
1: பாத்துக்கிறேன், படம் பாத்துக்கிறேங்க, அதெல்லாம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க மேம்.
0: ஓகே, இருந்தாலும் வந்து கரெக்டா அரண்மனைன்னு சொன்ன உடனே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்ண உங்களுக்காக ஒரு கிளாப் கொடுத்துறோம். எப்படி புஷ்பா வந்து அப்படியே கெஸ் பண்ணி கேள்வி கேட்டதும் டக்குன்னு அந்த லிசனர் வந்து ஆன்சர் பண்ணாங்க பாத்தீங்களா?
2: ஆமாங்க, என்ன வந்து இவங்க வந்து அந்த பழு தூக்கும் லக்கேஜ் தூக்கணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அரண்மனை அந்த இது சந்திரமுகி பேய் வந்து அந்த கட்ல வந்து ஒரே ஃபோர்ஸ்ல தூக்கி இப்படியே பாக்குறாங்கல்ல அந்த ஃபோர்ஸ்ல, அதை வந்து ஞாபகம் வச்சு அவங்க கேக் சொல்லிட்டாங்க.
0: நீங்களும் அப்படிதான் தூக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்க சொல்றத பார்த்தா ஒரே கையில தூக்கிடுவீங்களா?
2: அது முடியாது, கொஞ்சம் சிரமம் தான். அது பேய் மட்டும் தான் தூக்க முடியும், நம்மளால தூக்க முடியாது.
0: நகத்தை வேணா செய்யலாம் இல்லையா? கண்டிப்பா நகத்த மட்டும்தான் நம்மளால முடியும். பட் அந்த கேரக்டர்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா அந்த பிலிம். ஓகே, இன்னும் நம்ம நேயர்கள் வந்து இணைப்புல வந்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கான கேள்வியும் கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டமலையத்துல இருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா. நகைச்சுவையா போயிட்டு இருக்கு நீங்க?
0: நகைச்சுவையா போயிட்டு இருக்கு. அதுவும் பேய் கேரக்டர்ல நம்ம புஷ்பா ஆரம்பிச்சு விட்டு இருக்காங்க.
3: ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நான் சொல்லலாம் இருந்தே அப்ப லைன் கிடைக்கல.
0: கிடைக்கல. ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனரானவன், பிரம்மாண்டமான செட்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியவன், நான் யார்?
3: ராஜேந்திரன்.
2: ஐயோ
0: இல்லையே,
2: தவறானது. எதுக்கு அப்படி சொல்லிட்டீங்க? தவறான பதில் சொல்லிட்டீங்க.
3: எல்லா கலைநயத்திலயும் அவர் இருக்கார்ல, அதனால சொன்னேன்.
2: அதாவது பிரம்மாண்டமான செட்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்கள், இப்போ ரீசெண்டாக வந்த தொழில்நுட்பங்களை வச்சு அவர் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஹிட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறோம் நாங்கள்.
0: நிறைய கிராஃபிக்கல்.
3: அவர் சங்கருங்க.
0: ஓகே, நீங்க க்ளூ கொடுத்தா அதுக்கப்புறம் தவறாதனால பதில் சொல்லிட்டீங்க. ஆமா கண்டிப்பா.
3: இப்ப எந்திரன் படத்துல எல்லாம் வந்து பயங்கரமா ட்ரெக் பண்ணிருப்பாங்க கிராபிக்ஸ்க்கு. நானே நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டதுக்கு எல்லா கலவிலையும் கலந்து வந்த மனிதர் நம்ம டி ராஜேந்திரன். அவரா இருக்குமோட்டு
2: கடவுள் பாதி மிருகம் பாதி நிவர்
3: நினைச்சிட்டு செய்த கலவை முழுமையே முழுமையாகவே கலவையா தான் இருப்பாருங்க.
2: கண்டிப்பா.
3: ஆமா, என்ன 80 70 இந்த மாதிரி 70 80 90 எல்லாம் கேட்டீங்கன்னா டக்குன்னு அவர் பேர் தான் வருங்க. இந்த மாதிரி ரீசெண்டா இந்த ரெண்டாவது நீங்க கேட்கணும்னா டக்குன்னு எனக்கு புரிஞ்சது சங்கர் இயக்கத்துல வந்தது. இந்த மாதிரி பிரம்மாண்டமான படம் எல்லாம்
2: நாங்க இன்னொரு க்ளூ கொடுத்திருந்தா நீங்க
0: ஒரு ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க ஆரம்பிச்ச ஆரம்பம் நினைக்கிறேன்
2: பேய்னால.
0: ஆமா, ஏன்னா பேய்னாலே நம்ம த்ரில்லிங்கா அப்படியே அந்த படம் எல்லாம் பயங்கரமா பாப்போம் இல்லையா?
2: அதிநவீன தொழில்நுட்பம் அடுத்து வந்து.
0: ஆமா, அடுத்த தொழில்நுட்பத்தோட நம்ம வந்து அப்படியே பேசிட்டே இருக்கோம். சோ இன்னும் நேயர்கள் வந்து இன்னைக்கு எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். சோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். 9344-9101 என்ற எண்ணிற்கும், 8300-119-101 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். இணைப்பு தொடர்பு கிடைக்காத நேர்கள் 0423 என்கிற இணைப்பினோடு 2966-7811 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு இன்னைக்கு நீங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து அப்படி சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.

0: நிலையத்தில் நேரம் 4:11 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேயர்களும் சூப்பரா ஆன்சர் பண்றாங்களே புஷ்பா.
1: ஆமா கண்டிப்பா சூப்பரா பண்றாங்க. ட்ரை பண்றதே அவங்க வந்து ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பம் எல்லாம் சொன்னோன்னு பேய்னெல்லாம் சொன்னோன்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆகி எப்படியோ ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணி கண்டுபிடிச்சிடறாங்க.
0: கண்டிப்பா இப்ப பேய் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வரும் இல்லையா. ஆனா அதுலயும் கரெக்டா அதுலயும்
1: வந்து விடை வந்து கரெக்டான பேயை கண்டுபிடிக்கணுமே,
0: அதுதானே டேலண்ட். அந்த மாதிரி நம்ம நேயர்கள் வந்து அப்படியே சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிகழ்ச்சியில வந்து அடுத்த நேயர் கூட இணைப்புல இருக்காங்க. அவங்களுக்கான கேள்வி ரெடியா இருக்கா?
1: ரெடியா இருக்கு. இணைப்புல இருக்காங்களா?
0: கண்டிப்பா யாரும் எங்க
1: பேசிடலாங்களா?
2: ஹலோ வணக்கம். பொன்மாலை வணக்கங்கள் இருவருக்கும். பாடலை கேட்டு ஏறி விட்டு
0: கிடங்கிட்டேங்கிட்டீங்களா?
2: நம்ம நிலையத்துல இந்த நிகழ்ச்சி எல்லாம் போடுறீங்களே, உங்களுக்கு ரெண்டு இருவருக்கும் ஒரு சொட்டு வாழ்த்துக்கள்.
1: காவாலா பாட்டு கேட்டு கிடங்கிட்டீங்களா?
2: இருக்குது லீலாவோட டான்ஸ் நடனம் வந்து அப்படி கண்மண்ண நிழலாடிடுச்சு.
0: அப்படியா? அப்படியே ரசிச்சுட்டு இணைப்புல வந்திருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி காத்துட்டே இருக்கு, கேட்டலாமா?
1: நான் ஒரு சூப்பர் ஸ்டாரின் படம், ஐயோ க்ளூவே கொடுத்துருவேன் போல இருக்கே, 1995 வெளியாகி பல திரையரங்குகளில் வருட கணக்கில் ஓடி சாதனை படைத்த படம் அது. அந்த படம் என்னன்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணுங்க. 95 சூப்பர் ஸ்டாரோட படம். சொல்லுங்க. ஒரு
2: தடவை
1: மறந்து போய்
0: மூன்று எழுத்து படம்.
1: ஓகே,
2: மூன்று எழுத்து படமா? பாஷா
0: இல்ல,
2: பாஷா இல்லையா?
0: இல்ல,
2: எனக்கு மறந்து போயிடுது. நான் அந்த பாட்டு,
1: சரி சூப்பர் ஸ்டாரோட படம் ஒரு ரெண்டு மூணு படம் சொல்லுங்க.
2: பாஷா சொல்லலாம்.
0: ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஒரு சூப்பரா, அதாவது கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டீங்க, ரிலேட்டடா யாராவது பதில் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
2: நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட டயலாக் எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, அடுத்த நேர அதற்கான படத்தை சொல்ல போறாங்களான்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: பெங்களூர்ல இருந்து சென்னை நாடு மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: பல திரையரங்கல்ல வந்து ஓடி சாதனை படைச்ச ஒரு படம் அது.
0: ஆமா, அதாவது அவர் ஆன்சர் சொன்ன பிறகும்
1: நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடலாம், அவரு அப்ப மாத்தி சொல்வாரான்னு பாக்கலான்ட்டு.
0: ஓகே, நீங்க வந்து கேள்வி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனாலும் நம்ம நேயர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர் ஆன்சர் பண்ண உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஹலோ மேடம்,
0: நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே,
1: இன்னைக்கு நம்ம சொன்னீங்க, உங்க ஆன்சருக்கு நன்றி.
0: ஆனா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து அளவே இல்ல புஷ்பா. ஏன்னா நம்ம நேயருக்கு வந்து கேள்வி கேட்டு கேட்டு அவங்களை கன்ஃபியூஸ் பண்றீங்க பாத்தீங்களா?
1: பதில் சொன்னாலும் விட மாட்டோம்,
0: விட மாட்டீங்க. ஆமா, ட்விஸ்ட் பண்றீங்க.
1: ஆமா ஆமா.
0: ஓகே, அடுத்த நேயர் கூட இணைப்புல இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரேங்க பேசுறீங்க?
4: திருப்பூர்ல இருந்து பாலு பேசுறேன். நேயர்கள் எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்காங்க, நாங்களும் நலம். ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? கற்பனை பாத்திரம், ஒரு விசுவாசமான ஒரு அடிமை கேரக்டர்ல நான் ஆக்ட் பண்ணிருப்பேன். என்ன வந்து முதுகுல குத்தி கொண்டுட்டாங்க, நான் யார்?
1: கடைசியில சொன்னது பெரிய க்ளூவா இருக்குங்களே ரபிகா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு.
0: கண்டுபிடிப்பாங்க, பாக்கலாமா? யோசிக்கிறேன்.
4: காஞ்சனா.
1: இல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம பேய பத்தி கேட்டனால இவரு நினைச்சிட்டாரு, அடுத்த கேள்வியும் பேய படமாவே.
4: இது வந்து அந்த படத்துல ஒரு கதாபாத்திரமா தான் காட்டுவாங்க, அது முதுகுலதான் குத்துவாங்க.
0: பொதுவா நம்ம தமிழ் திரைப்படத்துல நிறைய கேரக்டர் வந்து முதுகுல கொத்தி தான் கொல்லுவாங்க, அதுவும் ஒரு மிடில் பிலிம்ஸ்ல எல்லாமே. ஆனா இது கேள்வி நல்லா கவனிங்க. நான் ஒரு வந்து பிரம்மாண்டமான கதை பாத்திரம், என்னுடைய உடை நடை பாவனை எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி பிரம்மாண்டமா இருக்கும்.
1: ஒரு
0: கம்பீரமான தோற்றமா தான் இருக்கும்.
1: ஆனா அவர் வந்து எல்லா வேலைகளும் செய்வாரு, ரபிகா
0: எல்லா வேலைகளும் செய்வாரு. என்ன சொன்னீங்க,
1: அரசன் கட்டளையிட்டால் சூப்பர் சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: ஓகே, சூப்பரா ஆன்சர் வந்துட்டு பாத்தீங்களா. அதனால நம்ம நேயர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றோம்.
1: ஆமா, ஹெல்ப் தான் பண்றோம். என்ன வேலைகளும் வேணா செய்வாரான்னு கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அது கட்டப்பான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் வந்து அங்க ஹைலைட். சோ நம்ம நேயர்கள் எல்லாமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி ரெடியா இருக்கா?
1: நீங்களே கேட்டுருங்க ரபிகா.
0: அடுத்த கேள்வி நான் யாருன்னு உங்களை பத்தி கேட்க கூடாது புஷ்பா, நம்ம வந்து கேரக்டர் பத்தி தான் பேசிட்டு
1: இருக்கோம். கேரக்டர் பத்தி தான் கேட்கணும், நீங்களே கேட்டுருங்களா?
0: ஓகே, அடுத்த நேயர் இணைப்புல வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்க, மூணு நம்பர்ல மாத்தி மாத்தி கரெக்டா எடுத்துட்டு வரேங்க. அப்பா
0: அப்படியே லைன் உங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா,
5: அதுல எடுக்கிறீங்க, இதுல எடுக்கிறீங்க. நானும் அப்பா பதினஞ்சு நான் நினைச்சேன் இதுக்கப்புறமா பாட்டு போடுவீங்க, நானும் காலர் எடுத்தீங்க பாத்தீங்க, அங்க எடுக்கிறீங்க நீங்க ரெண்டு
1: பேரும்.
5: எப்பவுமே புஷ்பா மேம் எக்கச்சக்க காலேஜ், அதுவும் இந்த மேம் கேட்கவே வேணாம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டுதான் பாட்டு. ரொம்ப சந்தோஷம்.
0: ஆமா, உங்களோட சந்தோஷம் எங்களோட
1: சந்தோஷம் இல்ல.
0: ஓகே, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
5: ரெண்டாவது
1: காலர் வந்தவரும் உளுந்துட்டாரு. இப்ப உளுந்த நேயருக்கு இப்ப உங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு கேள்வி கேட்டுறோம் சார். இப்படி எல்லாம் ஐஸ் வச்சாலும் நாங்க கடினம்
0: ஒரு அமானுஷ சக்தி வந்து

0: எனக்கு வந்து திடீர்னு கிடைச்சிரும். அந்த சக்தி பயன்படுத்தி பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நான் காப்பாத்துறது, அப்படி பறந்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வேன். இது தமிழ் திரைப்படம் கிடையாது, நீங்க யோசிச்சு பத்தி சொல்லுங்க.
1: ஐ சூப்பர், இவரே டெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம.
2: என்ன
1: மொழி படம்
0: என்ன கண்டுபிடிச்சிருவீங்களே?
1: மொழி எல்லாம் சொல்ல மாட்டேன்.
0: நல்லா கேளுங்க, இன்னொரு டைம் கேள்வி தெளிவா கேளுங்க, சரியா? நான் ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ. ஹீரோனாலே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ அவரோட சக்தி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க, சரியா? அதாவது திடீர்னு தான் இந்த சக்தி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த சக்தியை பயன்படுத்தி பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர்த்த வந்து நான் வந்து ஆபத்தில் இருக்கவங்க நிறைய விஷயங்களை போய் காப்பாற்றுவேன். எனக்கும் நிறைய விஷயங்கள் வந்து எதிராக வரும், அதையும் சமாளித்து சண்டை போட்டு அப்படியே வெளியே வருவேன் பாருங்க, யாருன்னு சொல்லுங்கள்.
1: இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டீங்களே.
0: இங்கிலீஷ் மூவி
2: அவதார் படமா?
0: அவதார் இல்ல,
2: அவதார் இல்ல, இங்கிலீஷ் படமா?
1: ஆபத்துல இருக்கும் போது அந்த சூப்பர்மேன் போய் அப்படியே போய் ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்தி
2: குடிக்கணும்.
1: என்ன ரபிகா, கடைசி க்ளூல கண்டுபிடிச்சாங்களே எல்லாரும்.
0: நீங்க இப்படி எல்லாம் மேன் சொன்னீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஓகே
1: சார, கொஞ்சமா
0: காப்பாத்திட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள் சந்திரசேகர், நன்றி.
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை வந்து சூப்பரான நேயர்களெல்லாம் இணைஞ்சு அவங்களுடைய அவங்களுக்கு தெரிந்த பதில்கள் எல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 4:26 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் அப்படி சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் அப்படின்ற கேள்விக்கு, அதாவது நிறைய கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி, டைரக்டான க்வெஸ்சன்ஸ் வந்தாலும் சரி, நேர்கள் எல்லாருமே ரொம்ப சுவாரஸ்யமா அழகா சிந்தித்து அப்படியே பதில் கொடுக்குறீங்க. ஸோ நேர்கள் இதுவரைக்கும் கலந்துகிட்ட ஒவ்வொரு நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நேரம் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு நிறைய கேள்விகளோட. ஸோ நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9001-18 என்ற எண்ணிற்கும், 8300-1901-18 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது இணைப்பு கிடைக்காத நேர்கள் 04-23 என்ற இணைப்பினோடு 2966-7811 என்ற எண்களிலும் கால் பண்ணி இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் அப்படின்னு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நீங்கள் அப்படியே சூப்பராக பதிலளிக்க போறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் கூட இணைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிற புஷ்பா அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: இங்கே மாலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி வந்து காத்துட்டே இருக்கு, கேட்டலாமா? உங்களுக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னாக்கா, 1992 ஆண்டுலதான் நான் அறிமுகமான, ஓகேவா? அதாவது ரொம்ப கேப் விட்டுட்டேன், கொஞ்ச நாள் நடிப்புல வந்து கேப் விட்ட பிறகு மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சேன். மூணாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய டான்ஸ்க்கு அசராதவங்க யாருமே இருக்க முடியாது.
2: அப்ப கண்டுபிடிச்சிருவாங்க.
0: ஒரு கிளாப்பு நாங்க கொடுத்துட்டோம். அப்படியே வந்துட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில வந்து கேட்டுட்டே இருங்க. அடுத்த நேரு கூட இனிப்புல வந்தாங்க, பட் அவங்க லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்களுக்கான கேள்வி காத்துட்டு இருக்கா.
2: என்ன கேள்வி? வந்துட்டாங்களா இனிப்புல?
0: இனிப்புல வந்துட்டாங்க, தொடர்ந்து கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஓகே, அந்த நேரோட இணைப்பும் துணிக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து வந்து நேர்கள் இன்னைக்கு அப்படியே சூப்பராக எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்காக நாங்களும் கேள்விகளோடு காத்துக்கொண்டே இருக்கிறோம்.
2: தொடர்ந்து இணைப்பில் இருக்காங்களா நேயர்கள்?
0: அடுத்த நேர இணைப்பில் வராங்க, கேட்குவோம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த?
3: ரெண்டு பேருக்கும் வணக்கம். நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: ஓகே கிருஷ்ணமூர்த்தி, கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சியா?
3: ஆமா ஆமா, கேட்டுட்டு இருக்கிறேன். லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், இப்பதான் கிடைச்சிருக்கு.
0: இப்பதான் கிடைச்சிருக்கு.
3: கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன் கேளுங்க.
2: என்ன க்வெஸ்சன் கேளுங்க, கேட்டுடலாம்.
3: ஓகே ஓகே.
2: நான் பொன்னியின் செல்வன் படத்தை இயக்கினேன், நான் யார்? பொன்னியின் செல்வன் படம் வந்துச்சுங்களா, பாத்திருக்கீங்களா?
3: பாத்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், ரெண்டுமே செஞ்சிருக்கிறேன்.
2: ரெண்டுமே செஞ்சு,
3: அதாவது மணிரத்னம்.
2: சூப்பரான கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. பார்த்ததுனாலையும் படிச்சதுனாலையும் பட்டுன்னு சொல்லிட்டாரு.
0: பட்டுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அந்த படத்துல உங்களுக்கு

0: காட்சிகள் ஏதாவது இருக்கா?
1: படத்துல பிடிச்ச காட்சி வந்து, அதாவது ஒரு நந்தினி வந்து அந்த கரிகாலனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில அவங்க மனசு மாறிடும். மாறும்போது அந்த இடத்துல வந்து எல்லாம் இருட்டாயிரும். இருட்டாகி அதுக்கப்புறம் இந்த லைட்டு வந்தியத்தேவனை வந்து அடிச்சு போட்டுருவாங்க மண்டையில. இப்ப எல்லாம் அப்படி இருக்கும்போது லைட் அப்புறம் வரும் விளக்கு வெளிச்சம் வரும்போது கரிகாலன் இறந்து கிடப்பாரு. அப்ப நந்தினி பக்கத்துல வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யாரு கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அந்த காட்சி ரொம்ப பிடிக்கும். சஸ்பென்ஸா இருக்கும். கட்சி யாரு எரிஞ்சாங்க, கத்தி எரிஞ்சாங்க, அப்படி ஒரு இது வரும். அந்த சீன் படிக்கும் போது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி.
0: ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்பு கொண்டு மிக்க நன்றி.
1: நன்றிங்க. நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாம் சூப்பரா வந்து ஆன்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு எதிரும் புதிரும்ல நான் யார் அப்படின்னு கேட்டது தான் போதும்,
2: அவங்கவுங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுடலாம் ரபிகா. நிறைய காலஸ்ட் நம்ம பேசிட்டோம்.
0: ஓகே,
2: அடுத்த நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டுடலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 91.8. எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நிலத்தில் நேரம் 4:36 ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்க ODFM 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்துட்டு நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வியோட நிறைய க்ளூவையும் நாங்க கொடுத்துட்டே தான் இருக்கோம். நிறைய நேயர்களும் பதில் கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்ஸோட
1: நிறைய க்ளூ வந்து லாஸ்டா கொடுக்கற க்ளூ எல்லாம் வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி மோட்டிவ் வந்துருது. அதனால கரெக்டா கண்டுபிடிச்சாங்க.
0: எல்லா நேயர்களும் வந்து மோஸ்டா வந்து எல்லா கேள்விகளுக்குமே பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அடுத்த நேரு கூட இணைப்புல வந்துட்டாங்க, அவங்களுக்கான கேள்வி கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: மேடம் சொல்லுங்க. மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க
2: மேடம்? நாங்க சின்னவளவில இருந்து இந்திராணி பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, இன்னைக்கு வந்து நான் யார் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்திருக்கீங்க இல்லையா?
2: என்ன
0: கேரக்டர் அண்ட் அந்த படம் என்ன அப்படின்றதும் சொல்ல போறீங்க. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் வந்து ரெண்டு வேடம் பண்ணிருப்பாங்க, ஆண் வேடமும் சரி பெண் வேடமும் சரி. ரெண்டுமே ரொம்ப அட்டகாசமா பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது இது வந்து ஆணா பெண்ணான்னு.
1: பெண் வேடத்துல பெண்ணுக்கு தகுந்த கதாபாத்திரத்தை நல்லா சூட்டபிளா பண்ணிருப்பாங்க. ஆண் வேடத்துலயும் அதே மாதிரி ஒரு குடும்ப பாங்கான குடும்பத்தை இணைக்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணிருப்பாங்க. இவங்களை வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பொம்பரமா சுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரு? நான் யார்?
0: ஈஸியா கண்டுபிடிச்சீங்க. நன்றி.

0: அப்புறம் ஆன்சர் பண்ணாங்க. அதாவது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, வீட்டு வேலைகளும் சரி வெளி வேலைகளும் செய்யும் போது
1: நீ அடுத்த ஆன்சருக்கு அடுத்த குவெஸ்டினுக்கு வந்து நான் க்ளூ குடுக்கறது இல்லைன்னு முடிவு
0: பண்ணிட்டேன். நீங்க வாயே தர கூடாது.
1: ஏன்னா நான் வந்து க்ளூ கொடுத்து கொடுத்து லிசனர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடறாங்க.
0: ஓகே, அடுத்த நேருக்கு வந்து கேள்வி ஆரம்பிச்சிருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், உடமலையில இருந்து கோபாலகிருஷ்ணன்.
0: ஓகே, இன்னைக்கு கேள்விக்காக காத்துட்டு இருக்கீங்க.
2: அது
1: வந்து நாங்க முடிச்சிட்டோம் சார், அது வந்து லாஸ்ட் காலரே வந்து ஆன்சர் சொல்லி முடிச்சிட்டாங்க. கரண்ட் அப்புறம் போயிட்டு வந்ததுக்குள்ள அதெல்லாம் முடிஞ்சிருச்சு
0: முடிஞ்சிருச்சு. அதற்கான பதிலும் சொல்லிட்டோம். உங்களுக்கான கேள்வி கேட்டலாம்.
1: கேக்கலாங்களா? அதாவது உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நகைச்சுவை கலந்த சீரியஸான ஒரு படம் இது, சரிங்களா? நகைச்சுவையும் இருக்கும், ரொம்ப சீரியஸான ஒரு கதையும் இதில் இருக்கும், சரிங்களா? அதாவது ஒருத்தவங்க வந்து பதவி ஒன்று கிடைச்ச உடனே, பதவி வந்து அவருக்கு வந்துட்ட உடனே, அது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தவர், பதவி வந்துட்ட உடனே ஒரு நிமிஷத்துலேயே வந்து அவருடைய கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவார். அந்த கேரக்டர் யார்?
0: கேள்விக்கான பதில் தெரிந்த ஒரு நேர் வந்திருக்காரு நினைக்கிறேன், தெரியலனால அந்த கேள்வி ரிப்பீட் பண்ணலாம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கடைசி கேள்வி கேட்டிங்களா?
2: சத்யராஜ்,
1: அமைதிப்படை சத்யராஜ். கேரக்டர் எதனால, ஏன் அப்படி அவர் பதவிக்காக என்ன சேஞ்ச் பண்ணாரு?
2: அவர் பதவி அது ஆமா
1: ஆமா.
0: ஓகே, சூப்பராக ஆன்சர் பண்ண உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: நன்றி
0: நன்றி. ஓகே, வந்து ஒரு நேயர் சொல்லனாலும் அடுத்த நேயர் முயற்சி செஞ்சு அதற்கான பதில்
1: வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முன்னாடி நேயருக்கு க்ளூ கரெக்டாக கொடுக்கல. ரவிகா, நீங்கள் பேருக்கல, நீங்கள் சும்மா இருக்க சொன்னனால நான் க்ளூ கொடுக்காம விட்டுட்டேன்.
0: ரொம்ப க்ளூ கொடுத்து கொடுத்து நம்ம நேயர்களை ஈஸியாக கண்டுபிடிக்க வைக்கிறீங்க, அவங்க கொஞ்சம் யோசிக்கணும்ல.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. நேரம் பார்த்தீங்கன்னா 4:42 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் யார் அப்படின்னு நேர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க. இணைப்பில் அடுத்த நேயர் இருக்காங்க.
0: இணைப்பில் அடுத்த நேயர் வருவதற்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான பாடலையும் கேட்டுட்டு வந்தாலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நிலையத்தில் நேரம் 4:49 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நேர்களும் அப்படியே டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேர்கூட இணைப்புல இருக்காங்க, அவங்களுக்கான கேள்வியும் கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: மேடம், நான் தம்பிரஜிங் மேடம், சின்னவாடவளையில இருந்தீங்க.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே, இதுல வந்து இந்த கேரக்டர் யாரு, ஹீரோ யாரு அப்படின்னு சொல்ல போறீங்க. இந்த திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதிகமா அவர் வந்துட்டு தன்னுடைய குடியிருப்பை வந்து காப்பாத்துறதுக்காக பல முயற்சிகளை வந்து செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கடவுள்கிட்ட இருந்து அவருக்கு நிறைய ஹெல்ப் வந்துட்டே இருக்கும். அடிக்கடி வந்துட்டு கடவுள்கிட்ட பேசுற மாதிரி பேசி அவர் கேட்கறது எல்லாமே நடக்கிற ஒரு ஃபீல் வந்து அவருக்கு இருக்கும். சோ அது என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி தெரியுமா? அல்ல, நடித்த நடிகர் யார்? அந்த கேரக்டர்ல வந்து அவர் அடிக்கடி அப்படியே டக்குன்னு மேல பாப்பாரு, அப்படியே ஏதோ கேப்பாரு, கேக்குற விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த கேரக்டர் யாரு, அந்த நடிகர் யாரு? ஓகே, என்ன கேரக்டர் பண்ணிருப்பாரு அதுல? தெரியல, இருந்தாலும் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி சூப்பரா கெஸ் பண்ணீங்கல்ல. ஓகே, என்ன படம் தெரியுமா? ஓகே, பட் ஆனால் கிளாப் பண்ண அவருக்காக ஒரு அதாவது ஆன்சர் சொன்ன அவருக்காக ஒரு கிளாப்பும் பண்ணிட்டோம். ஸோ அந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ அந்த திரைப்படத்தில் தான் சிவகார்த்திகேயன் வந்து அப்படியே அடிக்கடி வந்து வானத்தை பார்த்துட்டு இருப்பாரு, திடீர்னு பேசுவார், அதன் கேட்குற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவருக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்து அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நேயர்கள் வந்து அப்படியே சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிலையத்தில் நேரம் கரெக்டாக 4:51 ஆயிடுச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்களுடைய எஃப்எம் 101.8. எல்லாம் மிஸ் அம்ஹிட்டு.

0: நான் யார் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு அடுத்த ஒரு கேள்வியை வந்து கேட்டுருவோம். ஸோ விடை தெரிந்த நேயர்கள் வந்து தொடர்ந்து இணைப்பில் வாங்க. அதாவது நான் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரு சூப்பரான ஒரு முன்னணி நடிகராக நடித்து கொண்டிருக்கிறேன். நான் யார்? நான் ஒரு குழந்தை நட்சத்திரமாக திரையுலகத்திற்கு அறிமுகமானேன், ஒரு முன்னணி நடிகராக இருந்து வருகிறேன். நான் யார்? ஓகே, இந்த கேள்விக்கான விடை தெரிந்த நேயர்கள் வந்து இணைப்பில் வரலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344901018 என்று எண்ணிற்கும், 9383001918 என்ற எண்ணிற்கு கால் பண்ணலாம். அல்லது 04233 என்கிற இணைப்பினோடு 29667 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிலை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பகுதியிலிருந்து அசோக்குமார் பேசுறேன்.
0: அசோக்குமார், சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா, கேட்டுக்கேங்க மேடம்.
0: ஓகே, இறுதியான
1: கமலஹாசன்.
0: இன்னொரு குழந்தை நட்சத்திரம் வேற யாராவது இருக்காங்களா? சின்ன வயசுலயே அறிமுகமானவங்க?
1: சின்ன மீனாங்க. மீனா?
0: நடிகர்.
1: நடிகர் நடிகர் கமலஹாசன்.
0: அதாவது இவர் நிறைய நம்மளுக்கு பிரபலமா தெரியணும், ஆனா குழந்தை நட்சத்திரமா தான் அறிமுகம் ஆயிருக்காரு.
1: விஜய்
0: கண்டுபிடிச்சீங்களே? வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் நேரம் நம்மளுக்கு வந்து இருக்குது, அடுத்த கேள்வியும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அடுத்த நேர் இணைப்புல வந்தாங்க, பட் அவங்க லைன் வந்து கட் ஆயிடுச்சு. சோ இன்னும் வந்துட்டு நிறைய கேள்விகளோடு காத்துக்கொண்டிருக்கிறோம். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம நேர்களும் அப்படியே இணைப்புல வந்து அந்த கேள்விக்கான பதிலையும் ஈஸியா அப்படியே சூப்பரா கண்டுபிடிங்க. ஓகே, அடுத்த ஒரு நேர் இணைப்புல வந்திருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க.
0: ஓகே, நிகழ்ச்சி அப்படி சூப்பரா கேட்டுட்டீங்களா?
1: நான்
0: வந்து நடிகராகவும் பாடகராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து வருகிறேன். பல பிரபலமான திரைப்படங்களில் நடித்துள்ளேன். என்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு வெகுளியான ஒரு கேரக்டர் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்டூடெண்டான ஒரு வெகுளியான ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர் வந்து
1: பண்ணியிருப்பேன்.
0: நான் யார்? அவ்வளவுதான், உங்களுக்கான கேள்வி
1: கேட்டேன்.
0: இல்லை, தவறு. வேற ஏதாவது இருக்கா? நான் நடிகராகவும் பாடகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிறேன். நிறைய திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்கேன், நிறைய ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கேன். பட் என்னுடைய ஆரம்ப திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெகுளியான ஒரு மாணவனோட கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட். தெரியலையா? ஓகே, அடுத்து நேருக்கு வழிவிட்டுருவோமா
1: மேடம்.
0: முன்னணி திரையுலக நடிகராகவும் இருந்து வருகிறேன். நான் யார்? தெரியல. ஓகே, அடுத்த நேரத்தை கேட்டலாமா? ஓகே, அந்த நேர் இணைப்பில் வந்தாங்க, பட் முயற்சி செய்தார், ஆனால் அவருடைய ஆன்சர் வந்து கிடைக்கல. அடுத்த நேரத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: பிரதாப் பீமணியட்டி மேடம்.
0: ஓகே, இறுதி கேள்வி கேட்டிங்களா?
2: ஆமாம் மேடம். தனுஷ்.
0: தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, எப்படி கெஸ் பண்ணீங்க? ஸ்டூடெண்ட்னு வெகுளியான ஸ்டூடெண்ட் வந்து கெஸ் பண்ணிட்டீங்க. மூன்றாவது க்ளூல வந்து கெஸ் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் நிலையத்தில். நேரம் கரெக்டாக 4:56 ஆகிடுச்சு. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 அப்படியே செமையாக கேட்டுட்ருக்கீங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நான் யார் அப்படின்னு சொல்லி நிறைய நேர்கள் நிறைய பேரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். எத்தனை கேள்விகள் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நாங்கள் பதில் அளிப்போம் அப்படின்றத நம்ம நேர்கள் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். அத்தனை கேள்விகளுக்கும் அப்படியே ஆழமாக கேட்டாலும் சரி, மேலோட்டமாக கேட்டாலும் சரி, அதற்குரிய பதிலை வந்து ஈஸியாக சொல்லிட்டாங்க புஷ்பா.
3: கண்டிப்பா வந்து க்ளூ கொடுத்தும் சொல்லிருக்காங்க, க்ளூ கொடுக்காமையும் சொல்லிருக்காங்க. அது மெயின் பாயிண்ட். நிறைய க்ளூ கொடுத்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஆர்வமா லிசனர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இன்னைக்கு கலந்துகிட்டு நான் யாருன்னு சொல்லி அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அழகா வந்து கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறோம்.
0: கண்டிப்பா
3: என்ன வந்து 4:57 ஆயிருச்சு,
0: லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். இருந்தாலும் வந்து நம்ம நேயர்கள் வந்து ஆர்வம் இன்னும் பதிலளிக்க அப்படியே லைன்ல வந்துட்டே இருக்காங்க.
3: என்ன பண்ணலாம், ஒரு காலர்
0: கேள்விகளுக்கும் சரி ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம்.
3: கண்டிப்பா.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட நாடு முழுவதும் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமே டெட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் மாநிலம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேகா அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேகா அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமே டெட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 5:03. பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில என்னென்ன படத்திலிருந்து முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே சமஹிட்டு.

ஒலித்தான் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா என்னன்னு படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகியோட வாய்ஸில் கேட்டோம். நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிஐடி சங்கர் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒலித்த அந்த பாடல் சிஐடி சங்கர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலாவோட வாய்ஸ்ல கேட்டோம். நேரம் இப்போது 11:05:11. பொன்மாலை பொழுது கேட்டுட்டு இருக்கீங்க.

ஒழித்த பாடல் கௌரவம் படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 5:16 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி.

சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல், சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல், முத்தழகின் நீயும் நானும் தங்க ரத்தினமே, மூணு முடிச்சு போட்டு சேர்ந்துக்குவோம் பொண்ணு ரத்தினமே. நேற்று நீ போட்ட கோலம் நீர் போலும் ஆகி போச்சு, மா கோலம் போட்டுக்கலாம் தங்க ரத்தினமே என்ன மச்சானு.

ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம். ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம். காஞ்சிபுரம் சீலுக்கு சீல தங்கரத்தினமே தந்து கண்ணாலம் கட்டிக்கிறேன் பொண்ணுரத்தினமே. கனவிலே வந்தவளே கதவு தாண்டி வந்தால் என்ன கதையாக போக வேண்டாம் தங்கரத்தினமே. நானே கதவாக துணை இருப்பேன் பொண்ணுரத்தினமே. கனவிலே வந்தவளே கதவு தாண்டி வந்தால் என்ன கதையாக போக வேண்டாம் தங்கரத்தினமே. நானே கதவாக துணை இருப்பேன் பொண்ணுரத்தினமே. என் தங்கம் என் பொண்ணு என் தங்கம் என் பொண்ணு உன்மேல கொண்ட ஆசு புத்தமிய உண்டு சத்தியமா சொல்லு வேண்டி தங்கரத்தினமே. தாழ முடியாது கண்ணே.

ஒளித்தபாடல் காவிய தலைவி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எல் ஆர் ஈஸ்வரி பாடியதை கேட்டும் எம் எஸ் விஸ்வநாதோட இசையமைப்புல பொன்மாலை பொழுது கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒலித்த அந்த பாடல் வியட்நாம் வீடு படத்திற்காக பி. சுசீலா டி. எம். சவுந்தரராஜன் பாடியதை கேட்டோம். கே. வி. மகாதேவனோட இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் இப்போது 5:32 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. பழைய பாடல்கள் கேட்குறதே ஒரு இனிமையான ஒரு நேரமாக இருக்கும் இந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். அடுத்து தொடர்ந்து கேட்கலாம் சிவந்தமன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின்வெளி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

ஒழித்த அந்த பாடல் பூந்தளிர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜாவோட மியூசிக்ல கேட்டோம். நேரம் இப்போது 5:43 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. அடுத்து வரவிருக்கும் பாடல் பணமா பாசமா படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலை.
1: வாழைத்தண்டு
0: போல உடம்பு அலே,

உங்கள் வேர்த்து வேர்த்து மனம் அலை உன்னை பார்த்து பார்த்து இன்னும் பார்த்து பார்த்து உங்கள் வேர்த்து வேர்த்து மனம்

0: சொல்றேன்
1: ஐயா, உன்னை தூக்கட்டா.
2: அலெக் அலெக் கொட்டா வரங்க போல உடம்பு. அலெக் ஒரு குஷா வாட்டான் ஜல்சா பண்ணணும். அலெக்
1: இந்த அம்மன் நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணணும். பைசா பைசா மைசா.

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா,
1: உள்ளாமல் தொழிலினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா, உள்ளாமல் தொழிலினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம்

0: ஒழித்த பாடல் முகராசி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவோட குரல்களில் கேட்டோம். நேரம் இப்போது 5:50.
1: செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா.

ஒழித்த பாடல் பாமா விஜயம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 5:55 ஆயிடுச்சுங்க. பொன்மாலை பொழுதின் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே சமஹிட்டு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 6 மணி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை இரவு நேரங்களில் மற்றும் நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், தேயிலையில் நீர்க்குமிழிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை, திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்கள் பாட்டு, எம் சந்திரசேகர் அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி, செயற்கை வனத்தீ குறித்து நீலகிரி வனக்கோட்டத்தின் உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ உடல் இயக்க வரம்பை அளவிடும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காலம், நிறைவாக சட்டமறிவோம். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, ட்ரெண்டிங் இட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 பிளே கிரவுண்ட். 7:50 அறிவோம் பகிர்வோம், சொல்லின் அமைப்பு பற்றி ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள், குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல். 11:02 நீங்கள் கேட்டவை, சேமிப்பின் முக்கியத்துவம் உணர்ந்த தருணம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

ஒலித்த பாடல் புது பாடகன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது. நேரம் இப்போது 6:18. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கு

0: இளைஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ் வரும், நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வாரிகோஸ் வெயின்ஸ், கால ரத்த நாளங்கள் பெரிதளவுல இருந்ததுன்னா காலில் புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க அந்த புண் எளிதில குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டுல 3 இடத்துலதான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலயும் நம்ம இந்த ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம்.
0: ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி
0: பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரள வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாகை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ எம் ஷாஜகான் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி கே நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டு அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் இப்போது 6:40.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. பெட்டத கமலு, படகுமொழி பாடல்கள்.
5: பெட்டக கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல், நிலவு உதித்து வானம் முழுவதும் வளம்

வந்து காலையில் மறைவது என்பது இயற்கையாக நடப்பது. நிலவு அப்படி வலம் வரும் பொழுது அவ்வப்பொழுது மேகத்திற்குள் சென்று கண்ணாமூச்சி விளையாடும். இது இயல்புதானே உங்களுக்கும் எனக்கும். ஆனால் தலைவனுக்கும் தலைவிக்கும் அது வேறு வகையாக தோன்றுகிறது. தலைவன் கூறுகிறான், மேகத்திற்குள் சென்று மறையும் முழு நிலவே, நீ அங்கேயே இருந்து கொள், வெளியில் வர வேண்டாம் என்று. என்ன காரணம்? தலைவியினுடைய முகம் நிலவினுடைய பிரகாசத்தை காட்டிலும் பொலிவுடன் உள்ளது, ஒளி பொருந்தி உள்ளது என்று தலைவன் எண்ணுகிறான். இதையேதான் தலைவியும் கூறுகிறாள். மாலை நேரத்தில் சந்தித்துக் கொள்ளும் தலைவனும் தலைவியும் நிலவை சாட்சியாக வைத்து தங்களுடைய காதலை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த காதல் திருமணத்தில் முடிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதையே பாடலாக நெய்துள்ளனர். பாடலை கேட்டு மகிழ்வோம்.

காதல் வந்துவிட்டால் தன்னுடைய அன்பிற்கு உரியவரை அனுதினமும் பார்க்க வேண்டும் என்று மனம் விரும்பிக் கொண்டே இருக்கும். அப்படி காதலன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொல்லி காதலியிடம் கூறுகிறான். காதலியும் சரியாக அந்த இடத்திற்கு வந்து அவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாள். நிமிடங்கள் நகர்ந்து செல்கிறது, மணித்துளிகள் ஆகிறது. ஆனால் காதலன் மட்டும் அங்கு வரவில்லை. காத்திருப்பின் பலன் கோபமாக மாறுமல்லவா? அப்படி கோபித்துக் கொள்கிறாள் காதலி. இதை தாமதமாக வரும் காதலன் உணர்ந்து, நான் உன்னை காக்க வைத்து விட்டேன், அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுகிறான். அதற்கு காதலை கூறுகிறாள், காத்திருப்பது சுகம்தான், நான் உனக்காக காத்திருப்பது சுகம்தான், ஆனால் அதற்கும் ஒரு கால அளவு உள்ளது. இவ்வளவு தாமதமாக வந்தால் அது எப்படி சுகமாக இருக்க முடியும்? இதே போல் நீ எனக்காக காத்திருந்தால் என்னுடைய வேதனை உனக்கு புரியும் என்று கோபித்துக் கொள்வதாகவும் காதலன் காதலியின் கோபத்தை ஆற்றுவதாகவும் அமைந்த பாடல். நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாக உங்களுக்காக

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சச்சரவுகளும் பிரச்சனைகளும் வருவது என்பது மன வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி கணவனுடன் சிறு சச்சரவு ஏற்பட்டு புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு சென்று வாழும் ஒரு பெண், இன்று வருவாள் நாளை வருவாள் என்று கணவன் காத்திருந்து அவள் வருவதாக இல்லை என்று அறிந்த பின் மனம் நொந்து பாடுவதாக அமைந்த ஒரு பாடல். என்னுடைய வருமானத்திற்குள் நம் வாழ்க்கை அமைய வேண்டும். பணம் மட்டுமே பிரதானமல்ல, பணத்தை தாண்டியும் நிறைய விஷயங்கள் உள்ளது. பணம் எவ்வளவு பெருகுகிறதோ அவ்வளவு ஆசையும் பெருகும். வருமானத்திற்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ இது போன்ற சிறு சிறு விஷயங்களை பெரிதாக்கி பிறந்த வீட்டில் சென்று அமர்ந்தால் எவ்வளவு நாள்தான் உன்னை பிறந்த வீட்டில் கவனித்துக் கொள்வார்கள்? உனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது, அதை நீ கவனிக்க வேண்டும், அதற்காக நீ இங்கு வர வேண்டும் என்று கூறுகிறான். ஒரு மனிதனுக்கு நிம்மதி மிகவும் முக்கியம். நிம்மதி இருந்தால் மட்டுமே இரவில் உறக்கம் வரும், அதற்கு மனம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறுவதாக இந்த பாடல் செல்கிறது. எளிமையாக கூற வேண்டுமென்றால், குடும்ப வாழ்வில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒரு நாளின் முடிவில், அதாவது இரவிலேயே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அது எப்பொழுது மறுநாளைக்கு தொடர்கிறதோ அந்த பிரச்சனையும் தீரா கதையாக மாறிவிடுகிறது என்பதை இந்த பாடல் அழகாக வலியுறுத்துகிறது. இதோ பாடல் உங்களுக்காக.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டதகமலு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

ஒளிதார்ந்த சாங் பார்த்தீங்கன்னா உன்னாலே உன்னாலே படத்திற்காக கிறிஸ் அருண் இணைந்து பாடியதை கேட்டோம். ஆரிஸ் ஜெயராஜோட இசையில. நேரம் இப்போது 7:06 ஆயிடுச்சுங்க. திரைகாணம் கேட்டுட்ருக்கீங்க ஊடிஎஃப்எம் 101.8. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் பார்த்தீங்கன்னா காக்கா காக்கா படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊடிஎஃப்எம் 101.8.

ஒலித்த பாடல் காக்க காக்க படத்திற்காக சித்ரா குழுவினர் பாடியதை கேட்டோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: 7:10 ஆகாஷவாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி வளர்ச்சிப் பாதையில் இந்தியா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகள் கலைநயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், யுபிஐ பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு

0: மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்.
1: தஞ்சாவூர் நகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருவோண நட்சத்திர நாளை முன்னிட்டு ராமானுஜ தரிசன சபா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஆகியவற்றின் சார்பில் 27 பெருமாள் கருட சேவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 92வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த 44 நபர்களுக்கு அமைச்சர் வினோத் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டம் அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்து திட்ட பலன்கள் வழங்கப்படாதது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முழக்கங்களுடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மகளிருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடியது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் 500 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சென்றனர். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் துறை தஞ்சாவூர் துணை மண்டல அலுவலகம் சார்பில் நடப்பு ஆண்டு ஜூலை முதல் வாரம் அனுசரிக்கப்படும் தூய்மை இந்தியா வாரத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணியானது சீனிவாசபுரம் கிரிசாலையில் அமைந்துள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் தேசிய புள்ளியியல் துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுமாறு வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுதல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை, நெல், வாழை, மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு நடப்பு 2026 ஆண்டு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள பொது காப்பீடு நிறுவனம் மற்றும் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 31 தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ஜூலை 31 தேதிக்குள் காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை தவிர்க்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார்.
2: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள்

மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து

என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டாா்.

0: அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ண சுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது சரியாக 7:25.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முட்டை கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலை புள்ளியை நிர்வகிக்க மான்கோசெப் இலை வழியாக 2 கிராம் என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும்.

வாழை இயற்கை முறையில் பயிரிடுவதற்கு தொழு உரம் 10 கிலோ பிளஸ் வேப்பம்புண்ணாக்கு 1.25 கிலோ அடித்தளமாக நடவு செய்த 3 மாதங்களுக்கு பிறகு மண்புழு உரம் 5 கிலோ மற்றும் நடவு செய்த 5 மாதங்களுக்கு பிறகு மர சாம்பல் 1.75 கிலோ செடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் தேயிலையில் நீர்க்குளிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் தேயிலையில் நீர்க்குளிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் முதலாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: என் பேர் குமாருங்க. நான் விவசாயி, டீ தோட்டம் இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு 3 ஏக்கரை பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிருக்கீங்க?
1: நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தோட்டத்துல தேயிலை மட்டும்தான் போட்டிருக்கீங்களா, இல்ல வேற பயிர்ல பயிர்?
1: இல்ல, தேயிலை மட்டும்தான் போட்டிருக்கோம்.
0: தேயிலை மட்டும் போடுறதுக்கு என்ன காரணம்?
1: தேயிலை மட்டும் போடுறதுக்குன்னா ஆள் குறைஞ்சபட்சம் இருந்தா போதுங்க. விவசாயம் பண்றதுன்னா ஆளுங்க நிறைய வேணும், அதனால தேயிலை பண்ணிட்டு இருக்கிறேங்க.
0: ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பராமரிப்பு கம்மி, அப்புறம் ஆள் கூலி ஆட்கள் கம்மி, அதனால வந்து தேயிலை
1: தேர்ந்தெடுத்திருக்கேங்க.
0: ஓகே. இப்போ தேயிலை அப்படிங்கிறது நீலகிரியில என்னென்ன வகையான தேயிலை ரகங்கள் இருக்கு, இதை பத்தி விளக்கமா
1: சொல்லுங்க. டீ வந்து பிபி நாத்து இருக்குங்க, செடி இருக்குங்க, அதுல கொட்டை செடியே இருக்குங்க, அதுல மகசூல் கம்மியா கிடைக்குதுங்க. பிபி செடியில மகசூல் அதிகமா கிடைக்குதுங்க.
0: இப்ப இந்த என்னென்ன வகைகள் இருக்கு, இதை வந்து எப்படி வளரக்கூடிய தன்மைகள் இருக்கு?
1: வளரக்கூடிய தன்மையான மாசத்துல வந்து ஒரு 2 டைம் எடுக்கல பிபி. இது

0: அதே வந்து அந்த கொட்டை செடி வந்துங்க அதை வந்து அப்படி எடுக்க முடியாதுங்க, லேட் ஆகுங்க.
1: இப்போ தேயிலை மலைப்பிரதேசத்துல தான் வளருது இல்லைங்களா, அப்போ அதுக்கான காரணம் என்னங்க?
0: காரணம்னா மலை இங்கே வந்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்து சூழ்நிலைகள் மாறுது, கிளைமேட்டுகள் நல்லா இதாக இருக்குதுங்க, அதனால் இங்கே கொஞ்சம் நல்லா வருதுங்க. குளிர் பிரதேசம் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குங்க டீ.
1: இப்போ நீலகிரியில் தேயிலை உற்பத்தி, தேயிலை பயிர்கள் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது, இது இது குறித்து வழக்கமாக சொல்லுங்கள்.
0: இது வந்து தேயிலை நம்ம ஆளுகளெலாம் இது பண்ணலைங்க, ஆங்கிலேயர் வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் மலை பிரதேசத்தில் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டது. அதை வந்து நம்ம அப்படியே கடைப்பிடிச்சிட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். பிபி நாற்று அவங்க போட்டது பிபிஎல்லாக்கு போட கிடையாதுங்க, அந்த கொட்டை செடிங்கிற நாற்று தான் போட்டிருக்காங்க அந்த காலத்தில். அதை வந்து நம்மளுக்கு ஈல்டு கம்மியாக கிடைக்கிதுங்கிறனால இந்த பிபின் இது பிபி நாற்று போட்டிருக்குறோம். அது கொஞ்சம் நல்லா ஈல்டு நல்லா கிடைக்கிது, நல்ல மகசூல் கிடைக்குதுங்க.
1: இப்போ நீலகிரியில் வந்துட்டு விபி நாத் தவிர வேறு என்ன வகையான பயிர்கள்லாம் வந்து தேயிலையில் இருக்குங்க?
0: அப்போது வந்து இந்த கொட்டை செடியுமே விபி நாத்து ரெண்டு தான், இந்த இதில் தேயிலையில் ரகம் ரெண்டு ரகம் தான் இருக்குங்க, வேறு ரகம் இல்லை.
1: இப்போது தேயிலையே பயிரிடணும் அப்படின்னா அந்த நிலம் எப்படி இருக்கணும், இது எப்படி பயிரிடணும், இதை பற்றி வழக்கமாக சொல்லணும்.
0: தேயிலை பயிரிடறதுக்கு இந்த ஆடம் சமவெளி பூமியில் போட முடியாதுங்க. அதே மலைப்பிரதேசத்தில் போடுறதானா ஒரு சால் விட்டு ரெண்டு செடிக்கு ரெண்டு செடி சால் விட்டுங்க, ஒரு ஒரு ட்ரைனேஜ் காவாய் போட்டுங்க, அதில் வந்து கூலி ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு ஒவ்வொரு குழி எடுத்து ஒவ்வொரு அடி குழி எடுத்து சாகுபடி அப்படி தான் பண்ணுறேங்க. அதில் மண் சரியாக இருந்தால் எல்லாம் மட்டை பண்ணி க்ளீன் பண்ணி அப்போ தான் நாற்று போடுறேன்.
1: இப்போ நீங்கள் குழி எடுக்கும்பொழுது அங்கே வந்து எத்தனை அடி ஆழத்துக்கு குழி எடுப்பீங்க, எத்தனை இடைவெளி விட்டு குழி எடுப்பீங்க?
0: அது ஒரு அடி குழி எடுப்புங்க, இடைவெளி மூணு அடி விட்டு தான் குழி எடுப்புங்க.
1: இது எதுக்காக இடைவெளி விடுறீங்க, அப்புறம் குழி வந்து மூணு அடிக்கு விடுறீங்க?
0: குழி வந்து ஒரு அடிக்கு தான் எடுப்போங்க. மூணு அடி இடைவெளி விடுறதுக்கும் காற்றோட்டமும் நல்லா இதாக இருந்தால் எல்லாம் சாகுபடி நல்லா வரும், நல்லா செடி வளருங்கிறதுக்கு வேண்டி மூணு அடி விடுறேங்க.
1: இப்போ அந்த குழி எடுத்தல் அப்புறம் வந்து இடைவெளி விடுதல் எல்லாம் வந்து பண்ணிட்டீங்க, அப்போ வந்து எருவு இயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அப்போ என்னென்ன வகையான உரங்கள் பயன்படுத்துவீங்க, அதை எப்படி பயன்படுத்துவீங்க?
0: இயற்கை உரம்னா சாணம் வந்து போடுவோங்க. மெயினாக சாணம் போடுறத விட இப்போ எல்லாம் இது அம்மோனியா யூரியா அம்மோனியா பேஸு இந்த மாதிரிலாம் போடுறாங்க. நம்ம சின்ன செடிக்கு வந்து நம்ம சாணம் அதெல்லாம் போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம அம்மோனியா பேஸோ அல்லது யூரியா பேஸோ அம்மோனியா பேஸ் போட்டால் கொஞ்சம் செடி நல்லா சக்தி நல்லா தாங்கும், யூரியா பேஸ் போட்டால் கொஞ்சம் வளரும் ஆனால் செடி கொஞ்சம் சக்தி கம்மியாக தான் இருக்குங்க.
1: இப்போ அம்மோனியா பேஸ் யூரியா பேஸ் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி வழக்கமாக சொல்லுங்க.
0: அம்மோனியா பேஸுங்கிறது அம்மோனியா சல்ஃபேட்டு இதெல்லாமே கலந்து இருக்குதுங்க. யூரியாங்கிறது யூரியா மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுங்க, உப்பு மாதிரி அது மட்டும்தான். இது அம்மோனியா பேஸ் எல்லாமே கலந்து இருக்குது, கொஞ்சம் சக்தி அதிகமாக செடிக்கு கொடுக்குங்க.
1: இப்போ வந்து நம்ம இது செடியை வந்து நம்ம குழி எடுத்து இந்த மாதிரி இயற்கை உரங்கள் எல்லாம் நம்ம போட்டுட்டு செடியை வந்து நடவு பண்ணுறீங்க. இப்போ செடியை வந்து நடவு பண்ணும் பொழுது எப்படி நடவு பண்ணுவீங்க, இதுக்கான அந்த அந்த செடியை வந்து நீங்கள் எப்படி வாங்கி கடையில் வாங்கிட்டு வருவீங்களா இல்லை நீங்களே உற்பத்தி பண்ணுவீங்களா?
0: அது வந்து நர்சரி வச்சு உற்பத்தி பண்ணுவாங்க, அங்கே போய் நம்ம வாங்கிட்டு வருவோங்க. அந்த பாக்கெட் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக், இதில் அந்த பாக்கெட்டு இது பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த குழியில் வச்சு நல்லா அமைச்சு விட்டு நல்லா இது பண்ணுவோம். அப்போது செடி தானா காத்தோட்டம் இல்லாமல் நல்லா அமுத்தி விட்டோம்னா அந்த வேர்வு இதாகாமல் நல்லா செடி வந்துடுங்க. வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஓரளவுக்கு காடு ஓரளவுக்கு ஆயிருங்க, கட்டிடுங்க.
1: இப்போ இந்த தேயிலை கட்டிங் வந்து நம்மளே உற்பத்தி பண்ண முடியுமா இல்லை கடையில் தான் வாங்க முடியுங்களா?
0: தேயிலை கட்டிங் இது நம்மளே உற்பத்தி பண்ணலாம், நர்சரி அந்த மாதிரி வச்சு மண் கருப்பு மண் அதுக்கு தேவையான மண் சோளம் மண் போட்டால் தான் நல்லா வரும், நம்மளே பண்ணலாம், கடையில் வாங்க வேண்டியது இல்லைங்க.
1: இப்போ அது பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய முறைகள் எப்படிங்க?
0: அது எப்படின்னா கட்டிங் பண்ணி நல்லா வளர்ந்த செடியை விபி நாற்று கட்டிங் பண்ணி எடுத்து வந்து ஒரு பாக்கெட்டில் மண்ணை ரப்பி அதில் வந்து உண்ணோம்னா, கட்டிங் பண்ணி உண்ணோம்னா பயிர் அது நல்லா நல்லா மூடி வச்சு நல்லா இது பண்ணோம்னா பிளாஸ்டிக் போட்டு அது நாலஞ்சு மாதத்தில் முளைப்பு வந்துடுங்க. வந்து அது ஒரு செடி ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவலில் ஆறு மாதம் மூணு மாதம் வந்து நாற்று வாங்கி நம்ம நடவு பண்ணிக்கலாங்க.
1: இப்போ இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணி குழியில் போய் நட்டு வைக்கிறீங்க, இப்போ அது பிடிச்சி மண் பிடிச்சி வளரக்கூடிய காலம் இப்போது எப்படி?
0: அது ஒரு மூணு மாதம் ஆகும் காலம், நட்டினோம்னா அது வேறு எல்லாம் இதை உற்பத்தி ஆகி வர்றதுக்கு மூணு மாதம் ஆயிருங்க. மூணு மாதம் ஆனால் அதையே தளைஞ்சி வந்துடுங்க, தளைஞ்சி வந்தால் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு அளவுக்கு செடி வந்துடுங்க, ஒரு வருஷத்தில் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தோட்டம் மாதிரி காமிச்சிருங்க.
1: இப்போ தேயிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் கேரட்ல எல்லாம் பார்த்தோம்னா, உருளைக்கிழங்குல இலை சுருட்டு புழு நோய் தாக்குதல் இருக்கும், அப்புறம் வந்துட்டு இந்த பூச்சி தாக்குதல் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி வெள்ளைப்புழு தாக்குதல் எல்லாம் இருக்கும். இப்போ தேயிலையில் தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா என்ன வகையான நோய்கள்ங்க?
0: அது தேயிலை தாக்கக்கூடிய நோய்கள் வந்து இந்த கொப்பள நோயின்ட்டு வருங்க. அது இந்த செடிகளுக்கு நல்ல வெயில் அடிக்காமல் மோடம் போட்டு ஒரு மாதிரி கிளைமேட்டு இதாக இருந்ததுன்னா கொப்பள நோய்கள் அதிகமாக வருதுங்க. கொப்பள நோய் வந்துங்க கிளைமேட்டு ரொம்ப டல்லாக இருக்கும்போது மேகம் மூட்டமோடு இருந்ததுன்னா அந்த கொப்பள நோய்கள் வரும். வந்ததுன்னா அப்படியே கொப்பளம் மாதிரி அப்படியே வெள்ளையாக அப்போ கொப்பளம் மாதிரி அப்படியே வருங்க.
1: இப்போ இதை எப்படி நீங்கள் இலையில் வந்து அந்த கொப்பள நோய் வருமா இல்லை தண்டில் வரக்கூடிய வாய்ப்பு?
0: அது இலையில் தான் வருங்க, தண்டில் வராது.
1: இது எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க கொப்பள நோய் தான் வந்திருக்கு அப்படின்னு?
0: கொப்பள நோய் வரும்போது நம்ம இப்போ பார்த்தாலே கொப்பளம் மாறுது, அப்படியே அப்படியே உப்பிட்டு வந்துருங்க. வெள்ளையே வரும்போது அந்த செடியே ஒரு மாதிரியாக தான் இருக்கும்.
1: இந்த கொப்பள நோய் அப்படிங்கிறது பரவலாக வந்துருமா இல்லை ஒரே ஒரு ஒரு செடிக்கு மட்டும்தான் வரும்?
0: இல்லை பரவலாக எல்லா செடிகளுக்கும் வரும்,
1: ஒரே சமயத்தில் வரும்.
0: ஒரே சமயத்தில் அங்கங்கே ஒவ்வொரு செடி விட்டு விட்டு வரும்.
1: இப்போ இதுக்கு தடுப்பு முறைகள் என்ன பண்ணுவீங்க?
0: இது தடுப்பு முறை மருந்து அடிக்கணுங்க. மருந்து அடித்தோம்னா அதுக்கு தகுந்த இதாகிடும்.
1: இப்போ மருந்து அடித்து இந்த கொப்பள நோய் அப்போவே போயிருமா இல்லை மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா?
0: மருந்து அடித்து அந்த சமயத்தில் போயிருங்க, அப்புறம் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆனால் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
1: இருக்கு. இப்போ இந்த கொப்பள நோய் தவிர வேறு என்ன நோய்கள் இருக்குங்க?
0: சிலந்தி இது வருதுங்க, சிலந்தி நோயின்ட்டு அது சிவப்பு சிவப்பாக ஒரு மாதிரி இதாக வரும். அது நிறைய செடிகளுக்கெல்லாம் பரவும். அது இலைக்கு அடியில் வந்து அந்த நோய் பரவுது.
1: இப்போ இலக்கடியில் நோய் பரவுது அப்படின்னும் போது இலையை வந்து நம்ம திருப்பி பார்க்கணுமா இல்லை எப்படிங்க?
0: ஆமாங்க, திருப்பி பார்த்தா தெரியும். அப்போ செடியே சிவப்பு கலர்லாம் மாறும் சிலந்தி நோய்ங்கிறது.
1: இது வந்து பரவக்கூடிய நோயா இல்லை எப்படி?
0: அது பரவக்கூடிய நோய் எல்லாமே பரவும். இந்த செடியில் இருக்கும், அடுத்தது நம்ம ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் கழிஞ்சா அந்த அந்த அடுத்த செடிக்கு வருங்க. மழை அதிகமாக பெஞ்சா அந்த சிலந்தி போயிடும், மருந்து அடித்தாலும் போயிருங்க.
1: இப்போ இந்த கொப்பள நோய் சிலந்தி நோய் தவிர வேறு ஏதாவது நோய்கள் இருக்குங்களா? தவிர வேறு என்ன நோய்கள் இருக்குங்க?
0: அது இலை கருகல் நோய் வருதுங்க. அது எப்படின்னா நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து கிளைமேட் மாறும்போது பனிக்காலத்தில் அது வந்து இலைக்கருகல் நோய்கள் வருது.
1: இப்போ இந்த இலைக்கருகல் நோய் வருது அப்படின்னா இதுக்கு பாதுகாப்பு முறைகள் என்ன?
0: அது பாதுகாக்கணும்னா வெடிக்கால் நம்ம அதுக்கு ஸ்ப்ரிங்க்ளர் வச்சு தண்ணி அடித்தாலோ இல்லை மோட்டர் வச்சு தண்ணி அடித்தாலோ அந்த நோயை வந்து பாதுகாக்கலாம், அதுலேருந்து விடுபடும்.
1: தேயிலையில் நீர் பாய்ச்சல் முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். இப்போ நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து தேயிலைகளுக்கும் மற்ற செடிகளுக்கும் நீர் வந்து அவசியம். இப்போ தேயிலைக்கு வந்து எப்படி நீர் பாசன முறைகள் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
0: தேயிலை வந்து நம்ம மலை நம்பி இயற்கை நம்பி தான் தேயிலை வந்து போட்டிருக்குங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க, சிலர் வந்து தண்ணி இருக்கிற பூமியில் வந்து எல்லாமே தண்ணி பாய்ச்சுறாங்க. இயற்கை நம்பி இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அது இயற்கை நம்பி தான் இருக்கிறோம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த தேயிலை வந்து ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதே வந்து ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு தண்ணி அடித்தோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். அதுதான் வளரும்போது நம்ம 15 நாளுக்கு ஒருக்கா ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு தண்ணி அடித்தோம்னா இது நல்லா இதாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்தில் நம்ம தேயிலை எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் உரம் போடலாம். உரம் போட்டுட்டும் கூட தண்ணி அடித்தோம்னா இன்னும் வந்து நல்லா இதாக வரும்.
1: இப்போ தேயிலையில் வந்து நீர்க்குழிகள் அப்படின்னு சொல்கிறாங்களேங்க, நீர்க்குழிகள் என்ன அதை பற்றி வளர்க்கணும்?
0: நீர்க்குழிகளில் இயற்கையில் மழை பெய்யும் போதுங்க நீர்க்குழியில் தண்ணி ரம்பினா அந்த செடிக்கு நல்லா ஒரு நீர் சத்து நல்லா ஒரு இதாக இருக்கும், நல்லா இன்னும் செடி நல்லா ஊக்கமாக இருக்குங்க.
1: இப்போ நீர்க்குழிகள் தேர்ந்தெடுக்கிற இடம் எதுங்க?
0: நீர்க்குழிகள் தேர்ந்தெடுக்கிற இடம் நம்ம 2-3 அடிக்கு கேப் போட்டு செடிகள் நட்டுறோம் இல்லைங்களா, அது 2 செடிக்கு ஒரு இது நீர்க்குழிகள் எடுக்கலாம். எடுத்து இது பண்ணால் நல்லா பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போது செடியானது வந்து வளர்ந்துச்சு இல்லைங்க, இப்போ தளர்ந்து வளர்ந்துச்சு அப்படின்னும் போது இப்போது நம்ம சொன்ன மாதிரி இப்போது இலைக்கறிகள் அப்புறம் வந்துட்டு இந்த கொப்பள நோய்
0: நோய்
1: அந்த சிலந்தி
0: சிலந்தி நோய்
1: இதுதான் பொதுவான நோய்களா இல்லை வேறு ஏதாவது நோய்கள்?
0: இல்லை பொதுவான நோய் இது, இது 3 தான் அதிகமாக வரக்கூடிய நோய்கள். இந்த கொப்பள நோய்ங்கிறது அதிகமாக வரக்கூடியது. இந்த சிலந்திங்கிறது மழை காலம் இல்லாத போது இந்த சிலந்தி நோய் வரும், வரதுனால தான் இந்த சிலந்தி நோய் வருதுங்க. அதுலேயும் மெயினாக இலைகளுக்கு தான் அதிகமாக வருது. அப்போ கொஞ்ச நாள் ஆனால் அந்த இலைகள் உதிர்க்க ஆரம்பிச்சிருது சிலந்தி நோய் வரும்போது. கொப்பள நோய் அப்படி கிடையாதுங்க, கொப்பள கொப்பளமாக தான் வரும், இலையெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது வந்து சிலந்தி நோய் வரும்போது இலைகள்லாம் கீழே கொட்டிடுதுங்க.
1: இப்போ தேயிலையில் வந்து முதல் அறுவடை அப்படிங்கிறது எப்போ எந்த காலம், அதை வந்து எப்படி நம்ம அறுவடை பண்ணலாம்?
0: எப்படி அதில் வந்து மூணு அறுவடை பண்ணலாங்க. ஏ கிரேடன்ட் ஒன்று இருக்குங்க.
1: இப்போ தோட்டத்தில் வந்து பொதுவாக உரங்கள் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாததாக இருக்குது. இப்போ உங்களுடைய தோட்டத்தில் வந்து நீங்கள் என்ன வகையான உரங்கள் போட்டிருக்கீங்க, அதை எப்படி போடுறீங்க?
0: அது வந்து நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க உரங்கள் போடுவோங்க. அதில் வந்து அம்மோனியா பேஸ் இருக்குங்க, யூரியா பேஸ் இருக்குங்க. அதில் வந்து யூரியா பேஸ் போட்டால் கொஞ்சம் மடார்னு இலை வரும், இருந்தாலும் செடிக்கு வந்து ஊட்டச்சத்து கிடையாதுங்க, கொஞ்சம் கம்மி தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் அம்மோனியா பேஸ் போடுவோங்க. கொஞ்சம் மகசூலும் ஜாஸ்தி கிடைக்கும், செடியும் நல்லா பாதுகாப்பாக நல்லா இதாக இருக்குங்க. நாங்கள் வந்துங்க தேயிலை வந்து ஒவ்வொரு நாளும் போய் பார்ப்போம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் போய் பார்க்கும்போது வளர்ந்துருச்சுன்னா ஒரு 3 மாதத்தில் வளர காடும் இருக்குங்க. அதையே வந்து சமவெளி பூமியில் 2 மாதத்தில் வளரக்கூடிய தண்ணி சத்து நீர் சத்து இருக்கிற இதில் 2 மாதத்துலேயும் வளர்ந்துடும். அதனால் 2 மாதம் வளர்ந்தோடனே நாங்கள் ஆளுகள் கூப்பிட்டு போய் அதை அறுவடை பண்ணுவோம். அதுலேயும் வந்து கிரேடு இருக்குங்க, ஏ கிரேடு, பி கிரேடு, பி ப்ளஸ்ஸு அப்படின்னு கிரேடு இருக்குங்க. அது 3 மாதம் வளரக்கூடிய இதில் வந்து நாங்கள் அறுவடை பண்ணும்போது கத்தி வச்சு பண்ணுவோம். இப்போ மிஷின் வந்திருக்குங்க, மிஷினில் எடுப்போம். மிஷினில் எடுத்தால் 2 பேர் 3 பேர் வேணும், அந்தரப்பருக்கு ஆளுகளை வச்சு ஒவ்வொரு இதாக பண்ணுவோம். அந்த 2 மாதத்தில் வர்றதையும் எடுப்போம். ஏ கிரேடு நல்லா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையில் தான் எடுப்போம், நார்மலாக நல்லா இருக்கும், டீயும் நல்லா இதாக இருக்கும். அதே வந்து பி ப்ளஸ் எடுக்கிறதானாலும் நாங்கள் கத்தியில் தான் எடுப்போம், அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டால் அந்த மிஷின் போட்டு எடுத்தோம்னா அது பி கிரேட் ஆகிடுதுங்க. அந்த மாதிரி தான் எடுக்கிற அது 3 ரகமாக இருக்குதுங்க.
2: இதுவரை தேயிலையில் நீர்க்குளிகள் அமைத்தலும் பராமரித்தலும் குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த விவசாயி குமார் அவர்களுடன் நேர்முகத்தின் முதலாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். பூச்சிகளில் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறனுக்கான காரணிகள் மற்றும் தடுப்பு முறைகள். பயிரை தாக்கும் பூச்சிகளால் ஏற்படும் பேரிழப்பினை தடுக்க கடந்த பல ஆண்டுகளாக பூச்சிக்கொல்லிகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்பொழுது இந்தியாவில் சுமார் 43,590 மெட்ரிக் டன் அளவு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகின்றன. தேவைக்கு அதிகமான அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு பல தீய விளைவுகளான பூச்சிகளிடம் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன், பூச்சிகளின் மறு உற்பத்தி அபரிவிதமாக அதிகரிப்பதும், எஞ்சிய நஞ்சால் உடல்நலம் பாதிக்கப்படுவதும், நன்மை செய்யும் பூச்சிகளை அழித்தல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் மற்றும் பயிரிழப்பு போன்ற உபாதைகள் தோன்றுகின்றன. இருப்பினும் பூச்சிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படுகின்றன. எனவே பயிர் மேலாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிப்பது

0: தவிர்க்க முடியாத ஒன்றாகின்றது. எதிர்ப்பு திறன் உருவாக்கும் முறை. ஒரு பூச்சியை கட்டுப்படுத்த ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை முறையற்ற வகையில் தொடர்ந்து பயன்படுத்துவதால் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. இதனால் அப்பூச்சிகளை கட்டுப்படுத்த அதிக அளவு பூச்சிக்கொல்லியை உபயோகிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த தொடர்ந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் ஒவ்வொரு தலைமுறையிலும் எதிர்ப்பு சக்தி இல்லாத பூச்சிகள் மட்டும் இறந்து விடுகின்றன. மேலும் எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் அதிக அளவில் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டு எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் மட்டும் அதிக அளவில் உருவாகின்றன. இவ்வாறு பூச்சிகளில் எதிர்ப்பு திறன் உருவாகின்றது. எதிர்ப்பு திறன் நிலைமை. முதன் முதலாக பூச்சிகளில் பூச்சிக்கொல்லிகளின் எதிர்ப்பு திறன் ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு முன் பழமரங்களை தாக்கும் ஜேன் ஜோஸ் செதில் கண்டறியப்பட்டது. இப்பூச்சிகள் சல்பருக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டிருந்தன. இதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் புது வகையான பூச்சிக்கொல்லிகள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. இதனால் ஒவ்வொரு வருடமும் பல வகையான பூச்சிகள் புது புது பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை உருவாக்கி வந்தன. தற்பொழுது உலகம் முழுவதும் சுமார் 542 பூச்சி வலைகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்று உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன் முதலாக 1952 கொசுக்களில் DDT மருந்து எதிர்ப்பு திறன் இருப்பது கண்டறியப்பட்டது. இதுவரையில் இந்தியாவில் சுமார் 48 வகையான பூச்சிகள் பல வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. இவற்றுள் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கக்கூடிய நோய்களை பரப்பக்கூடிய சுமார் 30 வகையான பூச்சிகளிலும், சேமிப்பு தானியங்களை தாக்கும் 7 வகையான பூச்சிகளிலும், பயிர்களை தாக்கும் 11 வகையான பூச்சிகளிலும் எதிர்ப்பு திறன் காணப்படுகின்றன. பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி வகைகளில் பூசணி வண்டு, பருத்தியை தாக்கும் பச்சை புழு, புகையிலை புழு, வெள்ளை ஈ, தத்துப்பூச்சி, அஸ்வினி, முட்டைகோஸ், வைரமுதுகு பூச்சி, அஸ்வினி, நெல்லிலை மடிக்கும் புழு மற்றும் புகையான் போன்ற பல பூச்சிகள் பூச்சிக்கொல்லிக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துள்ளன. இவற்றில் ஈலியோதிஸ் பச்சை கால்புழுவும் முட்டைகோஸ் வைரமுதுகு பூச்சியும் ஏறக்குறைய எல்லா பூச்சிக்கொல்லிகளுக்கும் அதிக அளவில் எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. பூச்சிகள் எதிர்ப்பு திறனை செயல்படுத்தும் முறைகள். பூச்சிகள் பூச்சிக்கொல்லிகளுக்கு சில முறைகளில் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டு பூச்சிக்கொல்லியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன. எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகள் பல வகையான நொதிகளை உற்பத்தி செய்து பூச்சிக்கொல்லிகளின் நச்சுத்தன்மையை வெளியேற்றி விடுகின்றன. இந்த முறை மூலமாக பெரும்பாலான பூச்சிகள் பல்வகை பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டுள்ளன. சில வகை புழுக்கள் தனது மேல் தோலை வலுவடைய செய்து தொடு நஞ்சு உட்செல்வதை குறைத்து விடுகின்றன. இதனால் நஞ்சு உள்ளே செல்வது தடுக்கப்படுகின்றது. சில வகையான எதிர்ப்பு சக்தி கொண்ட பூச்சிகள் இம்மருந்துகளினால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதை தடுத்து விடுகின்றன. சில பூச்சிகள் மருந்து தெளித்த பகுதிகளை தவிர்த்து பூச்சிக்கொல்லிகளிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றன. பூச்சிக்கொல்லிகளுக்கு பச்சை காய்ப்புழுவின் எதிர்ப்பு திறன் கண்டறிதல். மருந்து தெளித்தவுடன் பூச்சிகள் எண்ணிக்கை குறையவில்லை என்றால் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது என்று கூற முடியாது. பல சமயங்களில் பல காரணங்களால் பூச்சிக்கொல்லி அடித்தும் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். சரியான பரிந்துரை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லியை சரியான அளவில் சரியான முறையில் சரியான நேரத்தில் அடிக்காவிடில் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைவதில்லை. பூச்சிக்கொல்லிக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளதா என்பதை கண்டறிய முதலில் சோதனை கூடத்தில் வளர்க்கப்பட்ட அதாவது எந்த வகையான பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் உட்படுத்தப்படாத புழுக்களின் பூச்சிக்கொல்லியை தெளித்து ஒரு சரியான பூச்சிக்கொல்லியின் அளவை முடிவு செய்ய வேண்டும். அதே பூச்சிக்கொல்லியின் அளவை நாம் வயலில் இருந்து சேகரிக்கப்பட்ட புழுவின் அதே பருவத்தில் சோதனை கூடத்தில் தெளித்து பார்த்து எந்த அளவில் புழுக்கள் கொல்லப்படுகின்றன என்பதை கண்டறிய வேண்டும். அதே அளவு பூச்சிக்கொல்லிக்கு சாகவில்லை எனில் எதிர்ப்பு திறன் வந்துள்ளது என்று கண்டறியப்படுகின்றது. இம்முறையின் மூலம் எந்தெந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு எந்த அளவில் எதிர்ப்பு திறன் உள்ளது என்பதை கணக்கிட உழவர்கள் புழுக்களை சோதனை கூடத்துக்கு கொண்டு வந்தால் கண்டறிய முடியும். பூச்சிக்கொல்லிகளுக்கு இலியோதிஸ் காய்ப்புழுவின் எதிர்ப்பு திறனை கண்டறியும் வழிமுறைகள். நம் நாட்டில் பயிரை தாக்கும் பூச்சிகளில் இலியோதிஸ் காய்ப்புழு பல பூச்சிக்கொல்லிகளுக்கு அதிக அளவு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் இப்புழுக்கள் பைத்ராய்ட் வகை பூச்சிக்கொல்லிகளுக்கு 70-90% வரையிலும், எண்டோசல்பான், குவினால்பாஸ் மற்றும் மோனோகுரோபட்டாஸ் மருந்துகளுக்கு 30-50% வரையும் எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டுள்ளது. அறிவியல் ஆய்வுகளின் மூலம் இது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு மேலாண்மை முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக அதிக எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிக்கொல்லிகளை கண்காணித்து தவிர்க்க விட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே உழவர்களே, தங்கள் பயிரில் காணப்படும் ஈலியோத்திசிஸ் காய்ப்புழுக்களின் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை கண்டறியும் எளிய முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இம்முறைப்படி உழவர்கள் தங்கள் பயிரில் காணப்படும் மூன்றாம் பருவ புழுக்களை சேகரித்து சோதனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல வகையான பூச்சிக்கொல்லி கரைசலில் தனித்தனியாக நன்கு முழுகும்படி ஒரு மருந்து கரைசலுக்கு 25 முதல் 30 புழுக்கள் வீதம் 5 வினாடி நேரம் விட்டு கரைசலிலிருந்து பிரித்து எடுக்க வேண்டும். பிறகு புழுக்களை தனித்தனியாக சிறு பாட்டில்களில் ஊறவைத்த கொண்டை கடலையில் விட்டு வளர்த்து 48 மணி நேரம் கழித்து புழுக்களின் எதிர்ப்பு திறனை கண்டறிய வேண்டும். புழுக்களின் இறப்பு 25 விழுக்காடு வரை இருந்தால் அந்த பூச்சிக்கொல்லி உபயோகிக்கதை தவிர்க்கவும். 26 முதல் 75 விழுக்காட்டிற்கு மேல் இருந்தால் அப்பூச்சிக்கொல்லியை ஒருமுறை உபயோகிக்கலாம். 75 விழுக்காட்டிற்கு மேல் இருந்தால் ஒரு முறைக்கு மேல் உபயோகப்படுத்தலாம். இந்த முறையில் விவசாயிகள் எளிதில் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறனை கண்டறிந்து தகுந்த பூச்சிக்கொல்லியை தேர்வு செய்து ஈலியோத்திஸ் காய்ப்புழுவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம். பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு மேலாண்மை முறைகள். உரம் மேலாண்மை மேற்கொள்ளுதல். மண் பரிசோதனை செய்து பரிந்துரையின்படி உரமிடுதல் வேண்டும். சார் உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதலை ஓரளவுக்கு தாங்கி வளரும் ரகங்களை தேர்வு செய்து பயிரிடுவதால் பூச்சிக்கொல்லிகளின் உபயோகம் பயிரின் இளம் பருவத்தில் குறைக்கப்பட்டு நன்மை தரும் பூச்சிகள் பாதுகாக்கப்படுகின்றன. பயிரிடும் முன் விதையை இமிடாக்ளோபிரிட் அல்லது தயோமித்தாச்சம் மூலம் விதை நேர்த்தி செய்வதால் முதல் பூச்சிக்கொல்லி தெளிப்பது 40 முதல் 50 நாட்கள் வரை தவிர்க்கப்பட்டு நன்மை தரும் பூச்சிகளும் பாதுகாக்கப்படுகின்றது. வரப்பு பயிராக தட்டை பயிரை பயிர் செய்வதால் இயற்கை எதிரி பூச்சிகள் இனப்பெருக்கம் அடைந்து பெருகும். பொறி பயிராக துவரை, சம்பங்கி, வெண்டை வளர்த்தால் காய்ப்புழுக்களின் அந்துப்பூச்சி பகுதியில் முட்டையிடுவது தவிர்க்கப்படுகின்றது. பருத்தி செடிகள் 80 முதல் 90 நாட்கள் வளர்ந்த பின் நுனியை கிள்ளிவிடுவதால் பச்சை காய்ப்புழுவின் அந்துப்பூச்சிகள் முட்டையிடுவது குறைவதுடன் பக்கு கிளைகள் நீண்டு பூக்கள் மற்றும் காய்கள் உற்பத்தியாகி மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடாபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு வந்தபோது, தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும், ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹிங் சியுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது சரியாக 8:05.

நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, 9344-9030-1 9342-9031-1 8 மற்றும் 8300-1919-1018 ஆகிய எங்களுக்கும் தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966-7-8-1 ஆகிய எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8300-1919-1 8 ஆகிய எங்களுக்கு கால் பண்ணி

0: நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடும் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: சோ நம்ம நிகழ்ச்சியில இணையும் முதல் காலர் யார் எங்கதுன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: இரவு வணக்கம் ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறோம். நீங்க அருமையா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாரும் அருமையா சூப்பரா இருக்கோம்.
1: நன்றி.
0: இரவுல என்ன பாடல் கேக்குறீங்க இணையதாளி இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: இந்த இரவு நேரத்துல ஒரு அருமையான பாட்டு, டிசம்பர் பூக்கள் படத்துல இருந்து, மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே என்ற அருமையான பாடல்.
0: எதற்காக இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லலாங்களா, கேட்கலாமா?
1: அந்த பாட்டை கேட்கும் போது மனசு அப்படியே ஒரு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாட்டு
0: ஒரு ரெக்க கட்டி பறந்துடுறீங்க இந்த பாட்டு கேட்ட உடனே.
1: ஆமா, இந்த இரவு நேரத்துல அப்படியே ரம்மியமான நேரத்துல
0: ஓகே
1: இந்த பாட்டு கேட்கும் போது மனசுக்கு இதமா இருக்கும்.
0: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு.
1: வாய்ப்பு.
0: தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: நன்றி.

கேட்டு ரசித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூக்கள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா குழுவினர் பாடியதை கேட்டோம் இளையராஜாவோட மியூசிக்ல. நேரம் இப்போது 8:13 ஆயிடுச்சுங்க. ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நினைத்தாலே இனிக்கும்.

நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து விருப்பம் தெரிவித்திருக்க நேயர் வாட்ஸ்அப் வழியாக ஒரு பாடல் தாங்கன்னு கேட்டிருக்காரு. ஊட்டியிலேருந்து ரவியோட விருப்பமாக ஒழிக்கவிருக்கும் பாடல் பார்த்தீங்கன்னா மே மாதம் படத்தில் இருந்த ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே செம ஹிட்டு.

0: 8:20 நினைத்தாலே இனிக்கும். அதாவது நேயர்கள் உங்களோட விருப்ப பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த விதமான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து? சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். ஏன் ரொம்ப சோகமா பேசுறீங்க சார்? ஓகே சார், உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன நிகழ்ச்சியில கொடுக்கலாம்?
1: பேரன் பாண்டியன்புரம் பாடல் வந்து வாவா எந்த நிலவை வேணுங்க.
0: நிலவை கூப்பிடுறீங்க இப்ப? ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: நன்றி.

மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

நேரம் இப்போது 8:27 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இன்னைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு மனசுக்கு இதமான பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்ய நாராயணன் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து அவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. என்ன பாடலுன்னா அக்னி நட்சத்திரம் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் இதோ.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும். நவ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம், நலமா இருக்கிறோம். தாங்கள் நலமா சார்?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. இந்த இரவு வேளையிலே ஒரு அழகான பாடலை கேட்டு வந்திருக்கிறேன், ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: ஓகே, இரவு வேளையிலே அழகான பாடல் என்னது உங்களுக்கு வேணும், என்ன பாடல் வேணும்?
1: எங்கிருந்தோ இளம் குயிலில் என்கிற ஒரு அருமையான பாடலை இந்த இனிய வேளையில் தவற விடுங்கள்.
0: எங்கிருந்து இளம் குயில் வருதுன்னு உங்களுக்கு தெரியலையா?
1: இல்ல இல்ல, தெரியும். ஏனென்றால் ஊட்டி பண்பலையில் கேட்கிறேன், நீங்கள் அந்த கூட்டை திறந்து விடுவீர்கள், குயில் பறந்து வரும்.
0: குயில் வந்து மொத்தமா பறந்து வரும் அப்போ?
1: நிச்சயமாக, நிச்சயமாக.
0: ஓகே ஓகே, நாங்க மொத்தமா கூட்டை திறந்து விடுறோம். குயில் உங்க வந்து இல்லத்தை தேடி வந்துட்டே இருக்கு சார்.
1: அத்தனை குயில்களும் வந்து கூவட்டும், என் கண்கள் இமைக்கட்டும், கனவு காணட்டும். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிதாகட்டும்.
0: ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங் சார். நன்றி. இணைந்திருங்களது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே சமஹிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 8:39 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட் டுருக்கீங்க. நினைத்தாலே இன்னைக்கு மூட்டி எஃப்எம் 101.8. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்திருக்கிற நேயர், ஹலோ ஊட்டி எஃப்எம் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு, நிலவு தூங்கும் நேரம் சொல்லிட்டு குங்குமச்சிமிழ் படத்துலேருந்து சுரேஷ்குமார் ஃப்ரம் மைசூர்லேருந்து கேட்டிருக்காரு. அவருடைய விருப்பமாக குங்குமச்சிமிழ் படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒழித்த அந்த பாடல் குங்குமச்சிமிழ் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல கேட்டோம். நிலையத்தில் நேரம் 8:45 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இன்னைக்கும்ல சூப்பர் சூப்பரான சாங்ஸை எல்லாம் கேட்டு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்டு அப்படியே ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர், ஹலோ வணக்கம்.
1: அன்பு உள்ள அன்புகளுக்கு அழகான இரவு வணக்கங்களுடன். தென் மேரிஸ்ல இருந்து ராஜு, நலமா இருக்கீங்களா சிஸ்டர்?
0: நலமா இருக்கோம் ராஜு சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க சிஸ்டர், நீண்ட பிறகு பேசுறேன்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: சிஸ்டர்? பாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்.
0: பாட்டுக்காக?
1: என்னன்னு
0: தெரியலங்க சார், எல்லாருமே வந்து நிலாவை கூப்பிட்டே இருக்கீங்க. நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில ஆல்ரெடி லாஸ்ட் காலரும் இதே மாதிரிதான் நிலவு தூங்கும்னு கேட்டாரு. நிலவு தூங்கிருச்சு, நீங்க நிலாவே வாண்டீங்க.
1: ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாடல் வித்தியாசமான பாடல் சிஸ்டர் இது.
0: ஓகே ஓகே ஓகே,
1: நீங்க கேட்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க இருவருக்கும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்காக இந்த பாடல்.
0: ஓகே ஓகே,
1: நீங்க வாய்ப்புக்கு நன்றி சிஸ்டர்.
0: நீங்க அழைத்த தேங்க்யூ சார். நீங்க அழைத்த அந்த நிலாவே வா, நிலா வந்து உங்க வீட்டை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

நிலையத்தில் நேரம் கரெக்டாக 8:53 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நினைத்தாலே இன்றைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் சூப்பரான உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு காலர் வந்து நேயர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. சிவா ஃப்ரம் மார்க்கெட் ஊட்டியிலேருந்து அவர் என்ன பாடல் கேட்டிருக்காருன்னா, சந்தைக்கு வந்த கிளி படத்துலேருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காரு. அந்த காலரோட பாடலை கொடுத்துடலாம்.

0: Kerala, Mahe, Odisha and northeastern states, heavy rainfall is expected tomorrow. Legendary West Indian cricketer Sir Garfield Sobers passed away at the age of 89 today. His son Daniel confirmed the news. One of the finest all-rounders the game has ever seen, Sobers played 93 tests and scored 8,032 runs at 57.78 with 26 centuries and 30 half-centuries between March 1954 to April 1974. A left-handed batter and also a left-arm, fast, medium-paced bowler, Sobers claimed 235 wickets in Test cricket. India announced its 20-member squad for the FIH Women's Hockey World Cup 2026 today. Midfielder Salima Tete will lead the Indian side at the prestigious tournament to be held in Belgium and the Netherlands from August 15 to 30th. Goalkeepers Savita and Bichu Devi Karibam have retained their places in the squad. India have been drawn in Pool D alongside China, England and South Africa. The team will begin its campaign against China on August 16 at the Wagenaar Hockey Stadium in Amstelveen before taking on South Africa on August 18 and England on August 20. In badminton, two-time Olympic medalist PV Sindhu has advanced to the semifinals of the Japan Open 2026. Sindhu progressed after Japan's former world champion Nozomi Okuhara withdrew from the women's singles quarterfinal, giving the Indian shuttler a walkover. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches development projects worth around 25,000 crore rupees from Haryana, Punjab and Chandigarh. Flags off India's first hydrogen-powered train from Jind. Prime Minister said Cent is committed to ease of living and new opportunities for every citizen with the spirit of Nagrik Deva Bhava. Government convenes all-party meeting on Sunday ahead of the monsoon session of Parliament. President Draupadi Murmu to embark on three-nation visit to Moldova, North Macedonia and Romania from Sunday. Legendary West Indian cricketer Gary Sobers passes away. And Indian team announced for FIH Women's Hockey World Cup to be held in Belgium and Netherlands next month. Salima Tete named the captain. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களுடனான நேர்காணலின் மூன்றாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்கு. உலக அளவில் என்ன மாதிரி இருக்கு, சென்னையில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது கூட நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணியிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியான ஒரு ஸ்கோப் அதை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
5: பயமே வேண்டாம். அதாவதுங்க, ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூல் இல்லைதாங்க. சில பேர் டோட்டலாக அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்போ வந்தாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செருப்பு இல்லாமல் கண்ட கண்ட இடத்துலையும் நடந்துட்டு கல் மணல் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிட்டு புண்ணோடு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதையும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க. இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர், ஐயோ அங்கே போனால் புண்ணு வந்துடும், இங்கே வந்தால் இது வந்துடும் அப்படி சொல்லி, ரெண்டுமே தேவையில்லை. நார்மலான ஆக்டிவிட்டிஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியாக போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால் அவங்கள காலை என்றைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி படக்கூடாது, எங்கள் பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எழுத்த வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமாக கழுவுங்க, அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது, நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறது தான் புண்ணு ஆறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்றைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடணும். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து இந்த டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பான செய்தி அப்படின்னு தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ரிவர்ஸே ஆகாத ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபிசிஷியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் பயம் எதுக்குமே தேவையில்லை.
4: இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டு போகணும் கூட எனக்கு தோணும். இப்போ நீங்கள் பேசினதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா?
5: படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது.
4: இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால
5: நிறைய நிறைய பேஷண்ட் ஒபிசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டை தான் இருப்பாங்க. நாங்கள் லைபோசக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்டில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறலாம் எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் சேரும்.
4: ஒரு காலை முழுமையாக அகற்றதுக்கப்புறம் கூட அது பண்ண முடியுமா டாக்டர்? இந்த மாதிரி
5: அது காலை முழுமையாக அகற்றுறதுக்கு அப்புறம் அப்படிங்கிற வேடையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலை முழு அகற்ற விடக்கூடாது. சேவ் லிம்ஸ் ப்ரிவென்ட் அம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்று அவேர்னஸோடு இருக்கணும், ஒன்று அடுத்து அடுத்த ஸ்டேஜ் ஏர்லியராக போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வேறு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பண்ணுற எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 fingers கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம், அதுதான் இப்போடைய எல்லா பிளாஸ்டிக்ஸுடைய மோட்டோவுமே
4: அதுதான்.
5: ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம வந்து பார்த்துலாம் கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
4: இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்கில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறதுண்டா? அதற்கான சிகிச்சை முறைகள்
5: உண்டு. சமீபத்தில் கூட ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தையில் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தையிலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 months ஓல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அனஸ்தட்டிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல்ட் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. சேஃபான ட்ரக்ஸ், குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரியிலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அப்புறம் வந்து என் அம்மாக்கள் தானே, அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ், அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுருது, பாதத்தில் பட்டுருது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது, அப்போ எல்லாம் பாதம்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோடு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம், கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது.
4: இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
5: அதான் அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது.
4: மற்ற நாடுகளில் இப்போ நீங்கள் பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் எதாவது இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்டுலேயே வந்து சென்னை குறிப்பாக தமிழ்நாடு அதே போல் இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது, அது குறிப்பாக மெடிக்கலில் டூரிசம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாகவே இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள்.
5: பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்தில் சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினவங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலேருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியில் அந்த காலத்தில் அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்மகிட்ட வந்து ஆளும்போது இந்த கலைகளை, அவர் எழுதின புக்கு இருக்குது சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு, அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் மற்ற ஊர்களெல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது, மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு, எல்லாம் 60s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாகவே எல்லாம் செயல்பட்டு இருந்தோம்,
4: அதனால தான் இது ஒரு ஹப்பா
5: வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி, அழகு சிகிச்சையிலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலேருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மினிமம்.
4: அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணால், இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்குது, அத்தியாவசியமாகவே இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன?
5: எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க, நம்பர் ஒன் பாயிண்ட், அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் சில பேர் சில தனியார் மருத்துவமனையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ தனியார் மருத்துவமனையும் எங்கே போனாலும் அஃபோர்டபுள் காஸ்டில் சர்ஜரி பண்ணிக்கலாம், பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, சாதாரண ஒரு 10 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் கூட இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும், 1000 பெட்டட் அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணுறாங்க. பணத்துக்காக யாருக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க ஏற்றுக்கலாம்.
4: இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்ட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது, எல்லா துறை விற்பனர்களையும் உள்ளே கொண்டு வரக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்தக்கூடிய மருத்துவரை கூப்பிடணும், கர்ப்பிணி பெண்ணுனா அது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த மருத்துவரை கூப்பிடணும், அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா?
5: பக்க விளைவுகள் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடையிலேருந்து தோல் எடுத்து ஒரு கையில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த தொடையில் ஒரு புண்ணு வந்துடும் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராஃப்டில் வந்து அது ஆறிடும், இருந்தாலும் கொஞ்சம் தழும்பு, அங்கே கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். ஃப்ளாப், ஃப்ளாப்னால் கொஞ்சம் பெரிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து அதனுடைய டிஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியாக இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள்
4: இது இப்போ எல்லாருக்கும் காமனாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியுமா, இல்லை வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியாக இருக்குமா? இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அப்படி தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
5: பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க பிளட் சுகரையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு புண்ணோடு வந்தோமே டாக்டர் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சதை எடுத்து வச்சுருக்கிறாரே அப்போலாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கிளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. டயபெட்டாலஜிஸ் பார்த்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் வூண்ட் ஹீலிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அல்லது நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அதிலெல்லாம் அது படும்போது அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும், அப்படி நார்மல் ஸ்கின்னை விட வரும், ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிரும், அது கொஞ்சம் திருப்பி ஒர்க் அப் ஒன்றா வரும். ஒர்க் அப் பண்ணிட்டாலும் கூட நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பற்றி ஏற்கனவே சொன்னேன், சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மற்றபடி ஒன்றும் இல்லை.
4: ரெக்கவரி டைம் ஏதாவது ஒன்று இருக்கா இந்த மாதிரி? நம்ம
5: நம்ம என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4-5 டேஸ்லேருந்து 2-3 மந்த்ஸ் தான் ரெக்கவரி டைம்.
4: அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து
5: ஆமாம் அதெல்லாம் நம்ம முதலேயே பேஷண்ட்களை டிஸ்கஸ் பண்ணிடும், செஷன்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு. இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ணி போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியராக, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சு அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்கள் வந்து பேச சொல்வோம். ஸோ அவங்க எங்கள் கூட பேசுகிற கூட சில பேர் நினைப்பாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுகிறப்ப ஈஸியாக பேசிக்கிறாங்க, பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா பேஷண்ட்டுமே அவங்கவுங்க சொந்தமாக பிளாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அதிலே இப்போ அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும் இப்போ எஜுகேட்டட் மாஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ பிகம் வெரி வெரி வெரி வெரி லெஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃப்ளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்கே திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டாக்டர்கிட்ட என்று அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேட்குறது உங்கள் டவுட்ஸை என்ற முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோத்ரூ பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாட் ஜிபிடியில் போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்கள் கூட வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், பிளாக்ஸில் படிங்க பேஷண்ட்ஸ். நீங்கள் கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கேன்சர் பெஸ்ட்டு மக்களுக்கு நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க, நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி தருவோம். பொதுவாக அதில் அது யங் ஏஜ் என்ன ப்ராப்ளம் அந்த விஷயம், திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸில் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், தென் ஃபைனலாக வந்தாங்கன்னா ஈஸியாகும்.
4: இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லிங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்ககிட்ட என்ன மாதிரி கேட்கறது, இதை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் இப்படி இருக்கு. நீங்கள் சொன்னீங்க முதல்ல பேசும்போது டயர் 3 டயர் 4 சிட்டிஸு அந்த மாதிரி நகரங்களில் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அவர்களெல்லாம் எப்படி இதை அணுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு டாக்டர்.
5: அவங்களுக்கும் இப்போ இந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தானே ஊடுருவி இருக்கு, அது கிராமம் டவுன் டயர் 1 டயர் 2 அப்படிலாம் பார்க்கறது இல்லை. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது தான், இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங்.
4: இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அந்த அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு?
5: எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது சார், நீங்கள் தண்ணியே படக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார், தண்ணியே படலைன்னு ஒரு இன்ஃபெக்டட் வூண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதில் அது உண்மையா அப்படிங்கிற சிந்திச்சு செயல்படலாம். அது மாதிரி ஒரு கான்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தா சரியாக போயிரும்னாங்க, இதை சாப்பிடக்கூடாதுனாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதையும் நல்ல முறையில் அணுகி வந்து வந்து அதுக்கு அந்த துறையில் அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை அதை சந்தித்து அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில் இருக்குன்னு, இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ளே மெசேஜாக நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.
4: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டேயான இன்னைக்கு அதை பற்றியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து இதை செய்ய தேவை இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
5: மிக்க நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். முதலில் அம்போருக ஜி என் பாலசுப்ரமணியம் ஏற்றிய ரஞ்சனி ராக வர்ணம்.

அரங்கு செயல் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். அடுத்து பார்வதி நாயகனே, பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப் பிரியாராகும் ஆதி தாளம்.

இதுவரை அரங்கசை திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாளபுரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45:40. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 kHz. காற்றோடு கலந்திடவா துவக்கமாக ஒலிக்கியிருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் உதயகீதம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் புன்னகை மன்னன்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 38.3°C, இயல்பை விட 2.9° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.5°C, இயல்பை விட 1.6° கூடுதல். பதிவான மழை அளவு 2.6 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 97%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 38.3°C, இயல்பை விட 2.7° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.8°C, இயல்பை விட 2.4° கூடுதல். பதிவான மழை அளவு 0.1 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 79%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 11:01. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. இதில் சூழல் விளக்கு, தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம். 8:30 சென்னையில் சாலை விபத்துகளை தடுப்பது குறித்து இன்று நடைபெற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு, தொடர்ந்து திரைகாணம். 9:00 அரங்கிசை, மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி, நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், பங்கேற்பவர்கள் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்ஃபியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி ஆகியோர். இளைய தலைமுறையின் கனவுகள், எஸ் ரோஹிணி வித்யா அவர்களின் உரை. விளையாட்டுத்துறையில் இந்திய பெண்களின் சாதனைகள், உரை வழங்குபவர் எம் முத்துலட்சுமி. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பி அக்ஷயா ஹரிணி அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், கோவாவின் கட்டிடக்கலை வரலாறும் சிறப்பும், எழுதியவர் எம் ஷண்முகவேல் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இதில் சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும், மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், வேளாண் தகவல், பழமொழி, சிந்தனை ஆகியன இடம்பெறும். 8:05-9:15 திரைகாணம். 8:45 த டிஜிட்டல் அப்போதகரி, ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. எதிர்கால உடல்நலம் குறித்து ITS மருந்தக கல்லூரியின் இயக்குநர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜராஜேஸ்வரி அவர்கள். 10:00 அகில பாரத இசை, தேவ்ரத் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 11:04:55. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi launched multiple developmental projects worth around 25,000 crore rupees from Haryana, Punjab and Chandigarh today. The projects aimed at strengthening connectivity, improving passenger convenience and accelerating economic development in the region. In Jalandhar this evening, the Prime Minister inaugurated and laid foundation stones of various rail and road infrastructure projects worth over 5,470 crore rupees. He inaugurated 75 redeveloped railway stations, including Jalandhar Cant, under the Amrit Bharat Station Scheme. Addressing a public gathering in Jalandhar, Prime Minister Modi said, "The NDA government at the centre prioritises serving every citizen of India, making their lives easier, and providing them with new opportunities for progress."
2: केंद्र की भाजपा सरकार की भी प्राथमिकता है भारत के हर नागरिक की सेवा, भारत के हर नागरिक का जीवन आसान बनाना और उसे आगे बढ़ने के लिए नए नए अवसर उपलब्ध कराना। और इसलिए हम नागरिक देवो भव इस मंत्र पर चल रहे हैं। गरीब हो, मिडिल क्लास हो, ऐसे हर परिवार को बेस्ट से बेस्ट सुविधा मिले, ये हमारा प्रयास है। और नागरिक देवो भव का ये भाव हमारे काम में दिखता है।
1: The Prime Minister also flagged off Sant Ravidas Express train from Jalandhar Cant Railway Station. He also inaugurated national highway projects including a four-lane greenfield Delhi-Amritsar Katra Expressway and laid the foundation stone for the development of six-lane greenfield Southern Ludhiana Bypass. Earlier today, the Prime Minister flagged off India's first hydrogen-powered train between Jind and Sonepat at Jind Railway Station in Haryana. The Prime Minister also laid the foundation stone and dedicated several development projects to the nation worth over 14,000 crore rupees, including national highway projects in Haryana. The Prime Minister also dedicated the nation's elevated railway track at Kurukshetra and laid the foundation stone of the Sikh Museum at Kurukshetra. In Chandigarh, the Prime Minister launched projects around 4,700 crore rupees in key areas, including healthcare, education and road infrastructure. The government has convened a meeting with the floor leaders of political parties in the parliament this Sunday ahead of the upcoming monsoon session of parliament. During the meeting, the government will seek cooperation from all political parties to ensure a smooth functioning of both the houses of parliament. The monsoon session will commence from the 20th of this month and continue till the 13th of next month. During the session, several important legislations are scheduled to be